வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 27ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 27ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை.

விளக்கமும். குறள் எண் 106, அதிகாரம் செய்நன்றி அறிதல். குறள் மறவர்க்க மாசற்றார்க்கின்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இக்குறளுக்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறத்தலாகாது. துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவி செய்பவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. குறள் மீண்டும். குறள் எண் 106, அதிகாரம் செய் நன்றி அறிதல். குறள் மறவர்க்க மாசற்றார்க்கின்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இக்குறளுக்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறத்தலாகாது. துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவி செய்பவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. இதுவரை குறளும் விளக்கமும் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 கொஞ்சம் கிளி. 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 இந்த நேரம் இனிய நேரம். இன்று காலை 8:30 மனம் விரும்புதே. 9 அரங்கிசை, இதில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கடம். 10 போவோம் ஊர்களும். 10:30 கவிதையும் கானமும். 11 கேட்டாலே இனிக்கும். 12 நிகழ்ச்சி நிரல். 12:10 சங்கீத சாரல், இதில் பி சின்னம்மா தேவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 என்னுயிர் தோழி. 1:55 பாடல் ஒன்று. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது பிஎம்மின் JJM 2.0 ஜல் ஜீவன் மிஷன். தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்களின் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை ரங்கன் அமாசை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை ஒலிபரப்பில் மாலை 5:30 திரையிசை, 6 நிகழ்ச்சி நிரல். 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லி அஞ்சல். 8:30 மனோரஞ்சிதம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 திரைகானம். 10:00 நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்டோம்.

0: பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள்.
2: இனிமை மிகுந்தது வாழ்க்கை. அந்த இனிமை எங்கிருக்கிறதென்றால் உறவுகளின் அன்பில் இருக்கிறது. இவ்வுலகம் இன்றும் இயங்குவதற்கு காரணம் உறவுகளின் பிணைப்புதான். வாழும் காலத்தில் உறவுகளோடு கூடியிருந்தால் எவ்வித துன்பமும் நமக்கில்லை. உங்களின் சின்னஞ்சிறு மனச்சிறையில் அடைபட்ட நினைவுகளை திரும்பிப் பாருங்கள். உறவுகளின் உன்னதம் உங்களுக்கு புரியும். விடுமுறை காலத்தில் விருந்தினர் வந்ததும் விழா காலத்தில் விமர்சையாய் சென்றதும் உங்களின் நினைவுக்கு வரும். பள்ளிக்குச் செல்லும் போது பாசமுடன் தலைவாரி பொட்டிட்டு அழகு பார்த்து நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வானத்து சாமிகளையெல்லாம் வாயில் வரை அழைத்து வந்து வேண்டிக் கொள்ளும் அம்மாவின் முகம் மனதில் பதிந்த ஓவியம்தானே. ஓய்வென்பதை அறியாது மழை வெயில் பாராது நமக்காக உழைத்த அப்பாவின் கால்களில் பதிந்த ஆணிகள் இன்னும் நம்முள் குத்துகின்றதல்லவா? காலத்தின் வசம் சென்ற நம் நினைவுகள் அனைத்திலும் நம் உறவுகளின் சாயல் மட்டும்தான் பதிந்திருக்கும். உயர்ந்த மரத்தின் வலிமை வேர்களில்தான் இருக்கிறது. இன்று எவ்வளவு தூரம் வளர்ந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அச்சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு கற்றுத்தந்தது நம் உறவுகள்தான். இருக்கும் பொழுது அதன் அருமை யாருக்கும் தெரிவதில்லை. அவை இல்லாத சூழலில்தான் எனக்கென்று யாராவது இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற உணர்வு தோன்றும். உறவுகளின்றி தனிமையில் இருக்கும் மனிதர்கள் உறவுகளோடு கூடி வாழும் மனிதர்களை காணும்போது நமக்கு இப்படி யாரேனும் இருந்தால் நன்றாக இருக்குமே என ஏங்குவார்கள். உறவு என்பது வெறும் வார்த்தையல்ல, அது உணர்வின் வெளிப்பாடு. அன்பின் மகத்துவத்தை காட்டும் கண்ணாடி. அக்கண்ணாடி அழகை காட்டும். அதை உடையாது பாதுகாத்து வைப்பதில்தான் உண்மையான வெற்றியே இருக்கிறது. வளரும் வரை தேவைப்பட்ட நல்லாகிய உறவு, வசதி வாய்ப்புகள் வரும்போது தேவையற்று போவதை இன்றைய நாளில் அதிகம் காண்கிறோம். ஒன்றை உணர்ந்து கொண்டால் உறவுகளில் விரிசல் இல்லை. எல்லோருடைய மனமும் வேறு, அதில் தோன்றும் எண்ணங்களும் வேறு. அப்படி இருக்கும்போது சிலவற்றை தள்ளியும் சிலவற்றை ஏற்றும் செல்வது உறவுகளின் ஆழத்திற்கு உதவும். சின்ன சின்ன சிக்கல்கள் எழும்போது அவற்றை விட்டு கொடுத்து செல்வதால் இங்கு நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. குடும்ப உறவுகளில் தோன்றும் புரிதல் நாம் பணிபுரியும் இடங்களிலும் நமக்கான மாற்றத்தை உருவாக்கி பண்பாளனாக நம்மை மாற்றும். அன்பால் அனைத்தையும் வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் வலிமை உண்மையில் குடும்பத்திடமிருந்து கிடைப்பதுதான். இதை உணர்த்த உங்களுக்கு ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் கல்வி கற்று வந்தனர். அம்மாணவர்கள் குருவிடம் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. மாணவர்கள் வித்தைகளை கற்று திரும்பும் காலமும் வந்தது. அதில் ஒரு மாணவனுக்கு, சகல கலைகளையும் நான் கற்றுவிட்டேன், அதனால் இனி எனக்கு யாருடைய துணையும் அவசியமில்லை, என்னால் தனித்து இயங்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது. அதை தன் சக நண்பர்களிடம் பெருமையாக கூறி மகிழ்ந்தான். அதை தொலைவிலிருந்து கேட்ட குரு, கலைகளை கற்று அதன் மூலம் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் உதவும் மனப்பான்மை தோன்ற வேண்டிய இவனுக்கு எதிர்மறையான எண்ணம் தோன்றியிருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என எண்ணி அம்மாணவன் குருகுலம் விட்டு நீங்கும் நாளில் ஒரு ஆலமரக்கன்றை பரிசளித்தார். அதை வாங்கிய மாணவனுக்கு மிகுந்த ஏமாற்றம். குருவே, தங்களிடமிருந்து சகல கலைகளையும் கற்று நீங்கும் எனக்கு நீங்கள் அற்புத போர்க்கருவிகளையோ எவருக்கும் கிடைக்காத அரிய நூல்களையோ தருவீர்கள் என எண்ணினேன். நீங்கள் சாதாரண மரக்கன்றை தருகிறீர்கள் என்றான். அதை கேட்ட குரு, அன்பு மாணவனே, இம்மரக்கன்றை நற்று வளர்த்துவா, குறித்த காலம் வரும்போது நான் உன்னை காண வருவேன் என வழியனுப்பினார். குரு சொன்னது போலவே அம்மாணவனும் அந்த ஆலமரக்கன்றை நற்று வளர்த்தான். காலங்கள் பல கடந்தன. ஆலங்கன்று விழுதுவிட்டு நிற்கும் பெரிய ஆலவிருட்சமாக மாறியது. அதில் பல பறவைகள் கூடிகட்டி வாழ்ந்தன. வழிப்போக்கர் பல நிழலுக்கு இலைப்பாரினர். கால்நடைகள் தலைகளை உண்டன. பலருக்கும் அம்மரம் பயன் தந்தது. ஒரு நாள் மீண்டும் குரு மாணவனை காணச் சென்றார். அவரை அன்போடு வரவேற்ற மாணவனிடம், நான் கொடுத்த மரக்கன்று எங்கே என குரு கேட்டார். அப்போது மாணவன், இதோ தாங்கள் கொடுத்த மரக்கன்று என ஆழ விருட்சத்தை மாணவன் காட்டினான். அப்போது குரு, இம்மரம் வளர்வதற்கு எதுவெல்லாம் துணை செய்தது என கேட்டார். நாள்தோறும் நான் ஊற்றிய நீரும் வளமான மண்ணும் மலையும் சூரிய ஒளியும் என்றான். அப்படியானால் ஒரு மரம் வளர நீர் மண் மலை சூரிய ஒளி உதவியது என்றால் நீ சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்திட எப்படி நீ மட்டும் காரணமாக இருந்திருப்பாய்? உன் பெற்றோர் ஆசிரியர் உறவுகள் எல்லாம் காரணமாக இருந்திருப்பார்களே. பின் எப்படி எல்லோரின் உதவியையும் பெற்று வளர்ந்த நீ யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் தனித்து இயங்க முடியும் என கூறுகிறாய்? அன்பு மாணவனே, வளரும் காலத்தில் உதவிய உறவுகளை வாய்ப்புகள் வந்த பின் உதறித் தள்ளுவது உத்தமமான செயலாகாது. நீ உன் ஆற்றலால் தனித்து இயங்க முடிந்தாலும் தனித்து இயங்கும் ஆற்றலை உன்னுள் விதைத்தது உன் உறவுகள்தான் என்பதை ஒருபோதும் மறவாதே என குரு கூறினார். அதை கேட்ட மாணவனுக்கு தன் தவறு புரிந்தது. அதுபோல தன் வாழ்க்கையில் உயர்வுக்கான பல களங்கள் நமக்கு தோன்றினாலும் அந்த களங்கள் யாவும் தோன்றும் முன் நமக்கு துணையாக இருந்தது நம் உறவுகள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். அன்போடு கலந்து உறவின் மகத்துவத்தை போற்றுவோம் வாருங்கள்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:15. இனி கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலையில் முதலாவதாக SP பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது

நேர்லே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று காலை 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு கொஞ்சம் கிளி வழங்குபவர் பேபி ஸ்ரீ சாய் மித்ரா அவர்கள். தொடர்ந்து மதுரகீதம். காலை 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். இன்று காலை 8:30 மனம் விரும்புதே. 9 மணிக்கு அரங்கிசை, இதில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கடம். இன்று காலை 10:30 கவிதையும் கானமும். காலை 10 மணிக்கு போவோமா ஊர்வலம்.

0: கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு இரண்டாவது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவைகள் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்யலாம். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலங்காய் போன்ற கொடி காய்கறிகளை விதைப்பதற்கு உகந்த காலமாகும் இது. ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்புகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பல நூற்றாண்டுகளாக நடக்கும் நம் கால்நடை சந்தை அழியாத நம் பாரம்பரிய பெருமிதம். இந்தியாவின் தொன்மைமிகு பூமியான நம் அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தின் இந்த பிரம்மாண்ட கால்நடை திருவிழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கி வருகின்ற 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கால்நடை பெருவிழாவிற்கு வருகை புரிந்து நமது பாரம்பரியமிக்க காங்கேயம், ஆலம்பாடி, பர்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை காணுங்கள். உங்கள் தேவைகளுக்கேற்ற கால்நடைகளை வாங்கி பயனடையுங்கள். கால்நடைகளை விற்க விரும்புவோரும் இந்த சந்தையை பயன்படுத்தலாம். தொன்மை வாய்ந்த அந்தியூர் தொல்குடிகளால் தொடங்கப்பட்டு உழவர்களால் 1000 காலமாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரும் இந்த பாரம்பரிய கால்நடை சார் வாழ்வியல் மற்றும் இந்த கால்நடை பெருவிழாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்தியாவின் பெருமைமிகு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் முதன்முறையாக கால்நடை மருத்துவ அறிவியல் கண்காட்சி, கால்நடை வளர்ப்பவர்கள் மாநாடு மற்றும் சிறந்த கால்நடைகளுக்கான விருது வழங்கும் விழா ஆகியன அடங்கிய ஒரு சிறப்பு நிகழ்வை கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நடத்தி வருகிறது. வாருங்கள், நம் கால்நடை பாரம்பரியத்தை கொண்டாடுவோம் என நம்மை அழைக்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்குநரும் கால்நடை மருத்துவ பேராசிரியருமான டாக்டர் செல்வராஜ் பழனிசாமி அவர்கள். நாம் அனைவரும் பங்கு பெற்று பயனடைவோம்.
1: Farm to city.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: Farm to city. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: Farm to city.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
2: Farm to city.
1: Fresh from the field.
2: Only on FM Rainbow 103 Coimbatore.
0: இனி மரம் வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு

0: மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் வணிக ரீதியாக மரம் வளர்ப்பு பயிற்சியை 13/8/2026 அதாவது நாளை நடத்தவுள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு வணிக மர வளர்ப்பின் முக்கியத்துவம், அடிப்படைகள், தொழில் வாய்ப்புகள், மர வகைகளை தேர்ந்தெடுக்கும் முறைகள், மலைவேம்பு, தேக்கு, செம்மரம், சந்தனம், சவுக்கு, தரமான நாற்று உற்பத்தி, நில தயாரிப்பு, நடவு முறைகள், உரமிடுதல், நீர்ப்பாசன மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் மேலாண்மை, கவாத்து செய்தல், கிளை வெட்டுதல், மர பராமரிப்பு, அறுவடை முறைகள் மற்றும் களப்பார்வை அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7/4/1/8/4/7/0/3/4/5 மற்றொரு எண் 9/4/8/7/7/1/2/2/1/0 என்ற அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். பயிற்சி 13/8/2026.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டும்?
2: நீ
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
4: என்னென்ன தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
4: டோன்ட்
3: மிஸ் இட்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேர்லே இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கடம். இன்று காலை 10 மணிக்கு போவோமா ஊர்வலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி சின்னமாதேவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: இன்று பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் PMJJM 2.0 ஜல்ஜீவன் மிஷன் நிகழ்ச்சி கேட்கலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்களின் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய குழந்தை ரங்கன் அமாசை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை

0: விடுதலை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவடைந்து அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்று பதிலுரை நிகழ்த்தவுள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலை தொடர வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் இன்று தனி தீர்மானம் தாக்கல் செய்ய உள்ளார். உறுப்பினர்களின் உரையைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த மசோதா அனைத்து மதங்களைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு இதுகுறித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தேவையற்ற விளம்பரம் என்று அவர் குறை கூறியுள்ளார். இந்த சட்டம் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது 1976 கொண்டுவரப்பட்டு பல்வேறு ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் திரு நயினா நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அடுத்த மாதம் 9 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் TNPSC-யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதிகாலையில் ஏராளமானோர் அருவியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆடி அமாவாசை தினமான இன்று ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் அமாவாசை நாட்களில் நதி, அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள் மற்றும் நீர் அளித்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசை தினமான இன்று குற்றால மெயின் அருவிக்கரையில் அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். அருவியில் புனித நீராடிய பின்னர் தங்களது மூதாதையர்களை நினைத்து வழிபட்டு எள் மற்றும் தண்ணீர் தெளித்து அர்ப்பணம் செய்தனர். ஆடி மற்றும் தை

0: அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மன நிம்மதி நோயர் கிடைக்கும் என முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டதாகவும் வழிபாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இதேபோல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையிலேயே ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாலை வழிபட்டனர். இன்று மதியம் தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீ ராமர எழுந்தருளி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வருகையை தொடர்ந்து ராமேஸ்வரம் நகர்பகுதி, பாம்பன் பாலம், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சில மாவட்டங்களில் இந்த இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் கனமழையும் இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழை தொடங்கியுள்ள போதிலும் கேதார்நாத், பத்ரிநாத் தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். புதுமை கண்டுபிடிப்பு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சார்லப்பள்ளியில் இருந்து இம்மாதம் 28, அடுத்த மாதம் 4 மற்றும் 8 தேதிகளில் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 1,31,00,000 ரூபாய், 709 கிராம் தங்கம், சுமார் 2 கிலோ வெள்ளி பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1,000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1,602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:55.
4: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
5: உணவு கழிவு, ஃபுட் வேஸ்ட் என்பது வெறும் பண இழப்பு மட்டுமல்ல, அது நமது பூமியை பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாகும். இது ஏற்படுத்தும் தாக்கம் மிகவும் அதிகம். குப்பை கிடங்குகளில் அழுகும் உணவு மீத்தேன் வாயுவை வெளியிடுகிறது. மீத்தேன் வாயு கார்பன் டை ஆக்சைடை விட 25 மடங்கு அதிக வெப்பத்தை வளிமண்டலத்தில் தக்கவைக்கும் திறன் கொண்டது. நாம் சாப்பிடாமல் வீணாக்கும் ஒவ்வொரு

0: உணவிற்கு பின்னால் விவசாயிகளின் உழைப்பு மட்டுமல்ல, தண்ணீர், நிலம், மின்சாரம், எரிபொருள், போக்குவரத்து என பல இயற்கை வளங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு உணவு குப்பைக்கு செல்லும் போது அந்த உணவை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட வளங்களும் வீணாகின்றன. எனவே தேவையான அளவு மட்டுமே உணவை எடுத்துக் கொள்ளுதல், மீதமான உணவை பாதுகாப்பாக சேமித்து பின்னர் பயன்படுத்துதல், உண்ணக்கூடிய உணவை வீணாக்காமல் பகிர்ந்து கொடுத்தல், காய்கறி மற்றும் பழ கழிவுகளை தனியாக சேகரித்து உரமாக்குதல், உணவு கழிவுகளை மற்ற குப்பைகளுடன் கலந்து கொட்டாமல் இருப்பது என சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நம் அனைவரது கடமை. சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். தேவையானதை மட்டும் வாங்கி சமைத்து உணவை வீணாக்காமல் மதிப்போம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: நேர்லே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று காலை 7 மணிக்கு கொஞ்சம் கிளி வழங்குபவர் பேபி ஸ்ரீ சாய் மித்ரா அவர்கள். தொடர்ந்து மதுரை கீதம் கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும். இன்று காலை 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். காலை 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கடம். இன்று காலை 10 மணிக்கு போவோமா ஊர்கோளும், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி சின்னமாதேவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம். இன்று பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் PMJJM 2.0 ஜல் ஜீவன் மிஷன் தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய களந்தை ரங்கன் அமாசை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7 மணி.
1: குட் மார்னிங் மக்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த குட்டி கிளி வந்து பேச போகுது, எவ்வளவு ஸ்மார்ட்டா பேச போகுது அப்படின்னு கேக்கலாமா?
2: குட் மார்னிங்.
1: உங்க பேர் என்ன?
2: என்ன
1: சொல்ல போறீங்க நிதாரா? எங்களுக்காக
2: திருக்குறள்
1: சொல்றீங்களா? சொல்லுங்க.
2: திருக்குறள் அல்லது முடல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகே உலக தக்கார அற்பவை கற்ற பின்

0: சுட்டபொன் உள்ளாரும் ஆராதே நாவினால் சுட்டவாறு செல்டு செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் இல்லாம்பலை குளிலிருந்து லாலிலிருந்து என்ன தம்மக்கள் மடியே சொல் கேளாரவர்.
1: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. யார் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க?
0: எங்க மேம்.
1: ஓகே, மேமுக்கு ஒரு தேங்க் யூ சொல்லிருவோமா?
0: தேங்க் யூ மேம்.
1: நித்தாரா வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
0: தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, பாப்பா.
1: சரி, அம்மா என்ன பண்றாங்க?
0: அம்மா கடைக்கு போயிட்டு இருக்காங்க.
1: எந்த கடைக்கு?
0: காஃபி ஷாப்.
1: அங்க வேலைக்கு போறாங்களா? அப்பா என்ன பண்றாங்க?
0: அப்பா ஜிம்முக்கு போறாங்க. அப்பா ஜிம்ல கோச்சா இருக்காங்க.
1: ஆஹா, உங்களுக்கு எக்சர்சைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா அப்பா வீட்ல?
0: சொல்லி கொடுப்பாங்க.
1: என்ன எக்சர்சைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க அப்பா இது வரைக்கும்?
0: யோகா.
1: யோகாவா? என்ன யோகா எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க?
0: ட்ரீ போஸ், ட்ரையல் போஸ், பட்டர்ஃப்ளை போஸ், கோப்ரா போஸ்.
1: இவ்ளோ சொல்லி கொடுத்திருக்காங்களா? சூப்பர்ல.
0: 100 வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க.
1: எது 100 வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க?
0: மேக்ஸ்.
1: மேக்ஸ் பிடிக்குமா பாப்பாக்கு? மேக்ஸ்ல என்னெல்லாம் வரும்?
0: 1, 2, 3.
1: அப்புறம் வேற என்ன வரும்?
0: ஆட் நம்பர், ஈவன் நம்பர்.
1: சரி, அப்படினா என்ன?
0: ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஈவன் நம்பர்ஸ், தனி தனியா இருந்தா ஆட் நம்பர்ஸ்.
1: சரி, எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்றீங்களா?
0: ஆட் நம்பர் இருக்கு. எக்ஸாம்பிள் 3. ஈவன் நம்பருக்கு எக்ஸாம்பிள் 4. இப்படித்தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
1: ஓகே, நீங்க ஸ்கூல்ல என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
0: பால் கேம்.
1: வேற?
0: ஸ்லைடு.
1: என்ன கலர் சேர்ல உட்காருவீங்க ஸ்கூலுக்கு போய்?
0: ரெட் கலர்.
1: என்னென்ன கலர் சேர்ஸ் எல்லாம் இருக்கு?
0: ப்ளூ கலர், ரெட் கலர்.
1: நீங்க சொன்னீங்கல்ல ஆரம்பத்துல ரெட் கலர் பிடிக்கும்னு. வெரி குட் நித்தாரா. நீங்க பெரியவங்களா வளர்ந்துருவீங்கல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல, ஹைட்டா? ஆமாவா இல்லையா?
0: ஆமா.
1: போ, நீங்க என்ன ஆவீங்க? உங்க ட்ரீம் என்ன?
0: போலீஸ்.
1: போலீஸ். எதுக்காக போலீஸ் ஆகணும்?
0: சிறுநாளா புடிக்கணும், யாருக்கும் தப்பு நடக்காம பார்த்து. அதனால நானு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்.
1: நீங்க நினைச்ச மாதிரி ஒரு சிறந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு FM சர்ப

கேட்ட பாடல் வள்ளி படத்திலிருந்து பாடலை பாடினார் லதா ரஜினிகாந்த். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் புலமைப்புத்தன். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் இனி நிறைவாக அபியும் நானும் படத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் சாதனா சர்க்கம். பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடல் வரிகள் கவிஞர் வைரம்.

மதுர கீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அபியும் நானும் படத்திலிருந்து பாடலை பாடினார் சாதனா சர்க்கம். பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கடம். இன்று காலை 10 மணிக்கு போவோமா ஊர்வலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும் ஆகிய நிகழ்ச்சிகள் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: அறிவித்துள்ளது. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை, என் போராட்டங்கள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு பிரதமர் உரையாற்றவுள்ளார். திரு ராம்நாத் கோவிந்த் தனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், இளமை காலத்தில் செய்த சாதனைகள், பொது வாழ்வில் அவர் பங்கேற்றது, நாட்டின் குடியரசுத் தலைவராக சேவையாற்றியது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் நிதி உதவியுடன் கற்றல் திட்டத்தின் கீழ் இந்த குழுவினர் புதுதில்லி வந்துள்ளனர். இந்த குழுவினருடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், முத்ரா கடன் திட்டம், ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் அனுபவங்களை அந்த குழுவினருடன் தாம் பகிர்ந்து கொண்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தணிக்கை செய்யப்படாத நிதி தொடர்பான அரையாண்டு அறிக்கையை முதல் அரையாண்டு முடிவடைந்த 60 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று செபி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஏற்கனவே முதல் அரையாண்டுக்கு பின்னர் 45 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது. இதேபோல் தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு நிதி அறிக்கையை அந்த நகராட்சிகள் நிதியாண்டு முடிவடைந்த 90 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 நாட்களில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது. நகராட்சிகள் எதிர்கொள்ளும் நடைமுறை சவால்களை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக செபி தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இந்த விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சார்ந்த செயல்பாடுகளை மாநில, மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று மக்கள் அனைவரும் வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி, ஒவ்வொருவர் இதயத்திலும் மூவர்ண கொடி என்ற கருத்தினை தாங்கி மக்கள் சுதந்திர தினத்தை போற்றி கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இதன் மூலம் நாம் அஞ்சலி செலுத்துவதுடன் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் உறுதியேற்போம் என்று திரு யோகி ஆதித்யநாத் அதில் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடன் வழங்குதல், வாடிக்கையாளர் சேவை, செயல்பாட்டு திறன், மோசடிகளை கண்டறிதல் போன்றவற்றில் செயற்கை

0: நுண்ணறிவு தொழில்நுட்பம் வங்கிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளது என்று கூறினார். அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உள்ள பாதிப்புகளையும் வங்கிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 தாண்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரேரியா மாகாணத்தில் மட்டும் 100 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் காலி நகரில் 95 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா என மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிரேன் மற்றும் சுரங்கம் தோண்டும் கருவிகளின் உதவியுடன் முழுவீச்சில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு கொலம்பிய அதிபர் அப்லெரடோ டிடா எல்பரிலியா நேரில் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். இதனிடையே கொலம்பிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி, மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர மாவட்டங்கள், மகாராஷ்டிராவின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் ஒடிஷா மாநிலத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதர வட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் சென்னையிலும் ஓரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கபினி அணையிலிருந்து காவிரியில் விடுவிக்கப்படும் உபரி நீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை தண்ணீர் வரத்து வினாடிக்கு 9000 கனடியாக உள்ளது. நேற்று நண்பகல் வாக்கில் தண்ணீர் வரத்து 8000 கனடியிலிருந்து 9000 கனடியாக அதிகரித்தது. தொடர்ந்து இதே தண்ணீர் வரத்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் சினி அருவி உள்ளிட்ட பாதுகாப்பான பகுதிகளில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரினால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் FC1 அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் அந்த அணி வீழ்த்தியது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7:25. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள மின் தடை பற்றிய அறிவிப்பு. கேவி மத்தம்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவதால் இன்று காலை 9 முதல் மாலை 4 வரை இனி கூறப்போகும் இடங்களில் மின் விநியோகம் தடைபடும். மின் விநியோகம் தடைபடும் இடங்கள் கோட்டை பிரிவு, ஒன்னிப்பாளையம் ரோடு, சின்னமத்தம்பாளையம், அறிவொழி நகர்,

0: மத்தம்பாளையம் சாமநாயக்கன் பாளையம் ரோடு, சாந்திமேடு, பெட்டதாபுரம், தண்ணீர்பந்தல், மாரியாபுரம், விஷ்ணு நகர், பாலாஜி நகர், கண்ணார்பாளையம் ரோடு ஆகிய பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என செயற்பொறியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு, கோயம்புத்தூர் ஒண்டிபுதூர் மற்றும் சீரநாயக்கம்பாளையம் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டமானது இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ளது. இது சமயம் பொதுமக்கள் மின் விநியோகம் சம்பந்தப்பட்ட தங்கள் குறைகளை முறையிட்டு தீர்வு காணலாம் என ஒண்டிபுதூர் மற்றும் சீரநாயக்கம்பாளையம் செயற்பொறியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இனி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து வந்துள்ள செய்தி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி கோவில் தேர்த்திருவிழா நடைபெறுவதையொட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஈரோடு மண்டலம் சார்பில் இன்று முதல் வருகின்ற 16/8/2026 வரை கோபி, சத்தி, நம்பியூர், கவுந்தப்பாடி, பவானி, கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு சுற்றுப்புறங்களிலிருந்து 60 சிறப்பு பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்பட உள்ளன. மேற்கண்ட சிறப்பு பேருந்து வசதிகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஈரோடு மண்டல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் தெரிவிக்கிறார். இதுவரை சேவை செய்திகள் கேட்டோம்.
1: இன்று
2: சர்வதேச இளைஞர்கள் தினம். உலகின் மிகப்பெரிய இளைஞர் தலைமுறையின் திறன், சவால்கள் மற்றும் அவர்களின் பங்களிப்பை உலகளவில் கவனத்திற்கு கொண்டு வருவதும் இளைஞர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, சமத்துவம், சமூக பங்கேற்பு மற்றும் தலைமைத்துவத்தை ஊக்குவிப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். 1999 ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு 2000 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12 இந்த நாள் சர்வதேச இளைஞர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு வெவ்வேறு சூழல்கள், பொதுவான லட்சியங்கள் என்ற கருப்பொருளில் சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படும்.
1: இன்று
2: இந்திய விண்வெளி விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் அவர்களின் பிறந்த தினம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்திற்கு அடித்தளம் அமைத்து இஸ்ரோ உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர். செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி தொலைக்கல்வி, தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வு போன்றவற்றை மேம்படுத்தும் தொலைநோக்கு பார்வையை உருவாக்கினார். தும்பா ராக்கெட் ஏவுதளத்தை நிறுவி இந்தியாவின் ஆரம்ப கால ராக்கெட் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வழிவகுத்தவர். இந்தியாவின் விண்வெளி வளர்ச்சியை நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துடன் இணைத்தவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. இளைஞர்களின் அறிவியல் சிந்தனை, புதுமை மற்றும் கனவுகளுக்கு முக்கியத்துவம் அளித்த சாராபாயின் வாழ்க்கை இன்று இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கிறது.
1: இன்று

கேட்ட பாடல் வல்லவன் ஒருவன் படத்திற்காக பாடலை பாடினார் எல்லாரீஸ்வரி. பாடலுக்கு இசை வேதா, பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்

கட்டி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாட்டு நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர் வானம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

ஒழித்து பாடல் தனிப்பிறவி படத்திலிருந்து பாடலை பாடினார் டி எம் சவுந்தரராஜன். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஒலித்த பாடல் பெற்றால் தான் பிள்ளையா படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

கேட்டு பாடல் பறக்கும் பாவை படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன். 7:53 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைத்தாலே இனிக்கும்.

ஒலித்தது மோட்டர் சுந்தரம் பிள்ளை படத்திற்காக பாடலை பாடினார்கள் எம் எஸ் விஸ்வன், டி எம் சவுந்தரராஜன். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். பாடல் வரிகள் கண்ணதாசன்.

மேஜர் சந்திரகாந்த் படத்திற்காக பாடலை பாடினார் பி சுசிலா. பாடலுக்கு இசை வி குமார், பாடல் வரிகள் கவிஞர் வாலி. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

எம் நேரம் 8:01. நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்த நேரம் இனிய நேரம்.

ஒலித்தது அன்புக்கு நான் அடிமை படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

கிராமத்து அத்தியாயம் படத்திற்காக பாடலை பாடினார்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன். இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக குரு படத்திலிருந்து பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி.

கேட்ட பாடல் அகல் விளக்கு படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் பி சைலஜா. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன். 8:39 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே.

அன்பே சங்கீதா படத்திற்காக பாடலை பாடினார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் பி சைலஜா. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

நேர்லே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை, இதில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கடம். இன்று காலை 10 மணிக்கு போவோமா ஊர்களும், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்ட அலை இனிக்கும் ஆகிய நிகழ்ச்சிகள் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் கேட்டு ரசிங்கள் நேர்களே.

அன்னைவர் ஆலயம் படத்திற்காக பாடலை பாடினார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா. பாடலுக்கு இசை இளையராஜா. மனம் விரும்புதே நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:50.

கேட்ட பாடல் அழியாத கோலங்கள் படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுசீலா. பாடல் வரிகள் கங்கை அமரன், பாடலுக்கு இசை சலில் சௌத்ரி.

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கடம். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இன்று காலை 9 மணிக்கு போவோமா ஊர்கோலம், இன்று காலை 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியும், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலை இனிக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சின்னம்மா தேவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவணன் அவர்கள் மிருதங்கம். இன்றிரவு 7:25 ஏறும் போறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளங்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள். மனம் விரும்புதே நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:56. நிறைவு பாடல். அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார்கள் வாணி ஜெயராம்.

ஒலித்த அந்த பாடலுடன் மனம் திரும்புதே நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இனி கேட்கலாம் அரங்கிசை.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திருச்சி டாக்டர் கே. முரளி அவர்கள் கட்டம். முதலில் பாகி ஸ்ரீ கிரிராஜ சுதே ஆனந்த பைரவிராக தலைமைந்த சியாமசாஸ்திரி கீர்த்தனை ரூபகதாளம்.

நேரம் 9:27:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கட்டம். அடுத்து கோரி சேவிம்ப கரஹரப்பிரியா ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்டோம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே. முரளி அவர்கள் கட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. முத்துச்சிதறல் கேட்கலாம். முதலில் பொங்கி வரும் காவேரி திரைப்படத்தில் அருண்மொழி சித்ரா பாடிய பாடல்.

ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தின் போது வந்தே மாதரம் என்ற சொல் பல்வேறு பகுதிகள், மொழி, மதத்தைச் சேர்ந்த மக்களை ஒன்றிணைத்ததாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இல்லந்தோறும் தேசிய குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுதில்லியில் மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ண குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய குடி பேரணி நடைபெற்றது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின் தனித்தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் சற்று முன் முன்மொழிந்தார். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8689 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹலோ, குட் மார்னிங். போமா ஊர்கோளம் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போவோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு அப்படிதான் ஒரு அப்படியே ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்களாம் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போறீங்க, நிறைய ஸ்டேட் எல்லாம் தாண்டி போறீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் ஒரு ஊருக்கு போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரை பக்கமா ஒரு ஊர், அலங்காநல்லூர் பக்கத்துல உள்ள நெடுங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் நம்ம போறோம். ஸோ அந்த வில்லேஜ்ல ஒரு மதுரை மண்ணோட மனத்தை, அதே மாதிரி கிராமத்து மனிதர்களோட அன்பு இதெல்லாம் அப்படி சுமந்து நிற்கிற ஒரு அழகான ஊர் தான் வந்து நெடுங்குளம். ஸோ இந்த கிராமத்தை பற்றி பேசும்போது அங்கே இருக்கிற வீடு தெருக்கள் மட்டும் பார்த்தா போதும், அதில் அங்குள்ள மனிதர்கள், அவங்களோட வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், அங்கே உள்ள திருவிழாக்கள் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஊருக்கு தான் நம்ம போகிறோம். நெடுங்குளம் அப்படிங்கிற அந்த பேர்லேயே வந்து ஒரு அழகான நீர்நிலையோட நினைவு இருக்குது அப்படிங்கிறதுனால, அந்த நீண்ட பரப்பை கொண்ட ஒரு குளம் ஏரி இங்கே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஊரை சுற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அலங்காநல்லூர் மாவட்டத்தில் உள்ள நெடுங்குளம் இந்த ஒரு வில்லேஜுக்கு தான் போகிறோம். ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஊர் பெரியவங்களெல்லாம் வச்சு பேசிட்டு அந்த வீட்டில் எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம், சரியா. ஸோ இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா, வாங்க போகலாம் ஊருக்கு.

ஊர்கோலம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரிலிருந்து நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியர் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மதுரையில் உள்ள நெடுங்குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிறோம். ஸோ இது கிராம வாழ்க்கை அப்படின்னாவே என்ன அழகு இல்லையா? காலையே எழுந்த உடனே கேட்குற பறவைகளோட சத்தம், வாசலில் போடப்படுற கோலம், அப்படியே வயல் வழியாக நடந்து போனோம் அப்படின்னா அங்கே நிறைய மனிதர்கள் வேலை செய்கிறதெல்லாம் பார்க்கலாம். அப்படியே பச்சை பசேல்னு இருக்கிற அந்த வயல்வெளிகள், அதே மாதிரி மாலை நேரத்தில் அப்படியே வீட்டு வாசலில் எல்லாம் அந்த திண்ணையில் உட்காந்து பேசுவாங்களே பெரியவங்க, இதெல்லாம் பார்க்குறப்ப அது வந்து அவங்களோட தனி உலகம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல அப்படியே போய் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி நம்ம அந்த ஊருக்கு போயிருக்கோம். மதுரை மாவட்ட கிராமங்களுக்கே உரிய அந்த மண் வாசனையும் அந்த எளிமையான வாழ்க்கை வந்து நெடுங்குளத்தில் வந்து நம்ம ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நெடுங்குளம் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுலேயும் ஊர் திருவிழா அப்படின்னா சொல்லவே வேணாம், குடுங்குடுமாக ஒன்று சேர்ந்து எல்லாரும் வெளியூரில் இருக்கிற உறவுகள் கூட அப்படியே சொந்த ஊருக்கு திரும்பி வந்து இந்த கோயில் திருவிழாலெல்லாம் வந்து இந்த முளப்பாரி வைக்கிறது, இந்த பூச்சட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய அவங்களோட கோயில் திருவிழாவில் உள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நடக்கும். அதெல்லாம் வந்து வீட்டு விசேஷங்களை ஊரே ஒன்றாக கொண்டாடுற தருணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய செல்வம் இல்லையா அந்த கிராமத்தில். ஸோ என்னென்னா இங்கே நம்ம நிறைய பேரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். என்னென்னா இந்த கிராமம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து இந்த கிராமத்தில் காலையில் வந்து நேரத்திலே வந்து வயல்வெளிகளுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்களாமா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது டெய்லி அன்னன்னைக்கு அந்த தெருக்காரங்களை வந்து சந்திக்கிறது, அப்புறம் அன்னன்னைக்குள்ள விஷயங்களை பேசுறது, இந்த மாதிரிலாம் வந்து டெய்லி அவங்க வந்து செஞ்சிட்டே இருப்பாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த ஊர் வந்து கிராமம் அப்படிங்கிறதுனால டே டு டே இப்போ வந்து காலையில் வேலைக்கு போனால் ஈவினிங் வருவாங்க வேலை முடிஞ்சு இல்லையா. ஸோ அந்த இன்பிட்வீன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால எங்கள் ஊர் கொஞ்சம் காலியாக தான்ப்பா இருக்கும். ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, வாங்க எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் கூப்பிட்றாரு. அவர் வந்து டீ போட்டு வச்சுருக்காராம்மா, வாங்க எல்லோரும் போய் குடிச்சிட்டு வருவோம்.

சம்பவமாக ஊர்கோலம் நிகழ்ச்சி கேட்டே இருக்கோம். இன்றைக்கி அலங்காநல்லூர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் நெடுங்குளம் பகுதியில் தான் இருக்கும். ஸோ அலங்காநல்லூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த ஊருக்கு வந்துடலாம். ஸோ இந்த தாத்தா என்ன சொல்கிறாருனா, இங்கே வந்து நாங்கள் ஜென்ரலாகவே எல்லா இந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது, அதாவது மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் வட்டாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் தான் இது. இது வந்து வாவிட மாருத்தூர் அப்படிங்கிற பஞ்சாயத்து கீழே வருது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட தலையம் மதுரையிலிருந்து வடக்கே 14 கிலோமீட்டர் தொலைவில், அலங்காநல்லூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில், அதே மாதிரி சென்னையிலேருந்து 477 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நெடுங்குளம் வில்லேஜ் இருக்குது. சென்னைக்கு போகணும் அப்படின்னா 477 கிலோமீட்டர் போகணும். ஓகே. ஸோ இதே மாதிரி நெடுங்குளத்தை சுற்றி தெற்கில் வந்து மதுரையோட மேற்கு வட்டாரமும், அப்புறம் வந்து மதுரையோட கிழக்கு வட்டாரம் தெற்கில், மேற்கில் வந்து வாடிப்பட்டி வட்டாரம், தெற்கில் திருப்பரங்குன்றம் வட்டாரமும் இருக்காமா. ஸோ இதுக்கு பக்கத்தில் உள்ள நகரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை, சோழவந்தான், வாடிப்பட்டி, நத்தம், இதெல்லாம் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு நகரங்கள். இங்கே வந்து நீங்கள் நகரத்துக்கு போகணும், ஏதாவது பெருசாக வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கெலாம் போனோம்னா பெரிய கடைகள் நம்ம வந்து ஷாப்பிங்லாம் போய்க்கலாம். ஸோ

பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரயில் நிலையம் 10 கிலோமீட்டருக்குள்ளே எந்த ரயில் நிலையமும் இல்லை. அதனால் ரயில் மூலமாக வரணுன்னா கொஞ்சம் அலைச்சல் தான். பஸ்ஸு வழியாக வந்துடுங்கப்பா எங்கள் ஊருக்கு அடுத்த டைம் வர மாதிரி இருந்தா அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. ஓகே, அதே மாதிரி இங்குள்ள கோயில்களெல்லாம் வந்து பயங்கரமாக விசேஷங்கள் நடக்கும். அந்த டைமு தான் எங்கள் வீட்டிலேருந்து சொந்தக்காரவங்க எல்லாமே பல ஊர்லேருந்து வருவாங்க. ஏன்னா வெளியூரில் வேலைக்கு போனவங்கள்லாம் இந்த மாதிரி ஊர் திருவிழா அப்படின்னா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நெடுங்குளத்தில் உள்ள நிறைய கோயில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பசாமி கோயில் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி அம்மாச்சி அம்மன் கோயில், ஐயனார் கோயில் வந்து இது மலைப்பட்டியில் இருக்குது. அதே மாதிரி திரு வெற்றி ஐயனார் கோயில், இதெல்லாம் வந்து பக்கத்தில் அதாவது ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதனால் இங்கெல்லாம் விசேஷம் நடந்தது, திருவிழா நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் முதல் ஆளாக போய் இங்கே வந்து திருவிழாவில் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா சொல்கிறார். சரி, இன்னும் அந்த தாத்தாட்ட நம்ம என்னெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்கலாம். இப்போ வந்து டீ குடித்தாச்சு, டீ குடிக்கிற டைம் தான். ஆனால் தாத்தா வந்து பாட்டிகிட்ட சொல்லி சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறாங்க நமக்கு. சாப்பிட்டுட்டே போகலாமா?

மா ஊர்கோளம் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்லேருந்து. இன்றைக்கி நெடுங்குளம், அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ள அலங்காநல்லூர் பக்கத்தில் உள்ள நெடுங்குளம் இந்த வில்லேஜ்க்கு தான் நம்ம இங்கே இருக்கிறோம். ஸோ இங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், சின்ன வயசில் இந்த ஊரில் உங்களுக்கு பிடிச்சது, அதாவது இப்போ உங்களுக்கு இந்த ஊரில் பிடிச்சதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சின்ன வயசில் நண்பர்களோடு விளையாடிய இந்த இடம், அதே மாதிரி கோயில் வாசலில் விளையாண்டது, குளக்கரையில் வந்து விளையாண்டது, நீச்சல் அடிக்க பழகினது, அப்புறம் வந்து பாட்டி வீட்டில் திண்ணையில் உட்காந்து பேசினது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொன்னார். ஆஹா, ரொம்ப அவர் பேசுனதை வச்சு ஒரு புக்கே எழுதிடலாம் போல இருக்கு, அவ்வளோ விஷயம் பேசினார். அதே மாதிரி எந்த ஊராக இருந்தால் என்னங்க, மனசுக்குள்ளே அந்த ஊருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் இல்லையா. அதே நம்ம, அதாவது அந்த வீட்டு அந்த ஊருக்காரங்களாக இருக்கிறோம், வெளியூரில் போய் படிக்கிறோம், இல்லை வெளியூரில் போய் வேலை செய்கிறோம் அப்படின்னா, அந்த ஊருக்கு வரும்போது அந்த அந்த மண்ணோட வாசனை, ஆஹா, திரும்ப வரும்போது ஈவன் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளுக்கு போர் அடிச்சிரும் அப்படின்னாலும் கூட, அந்த ஊருக்கு வந்து திரும்ப அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்றது, பாட்டியோட விளையாடுறது, தென் நம்ம வயக்காட்டுக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கறது, பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறது, அதெல்லாம் பார்க்குறப்ப நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஊர் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஊரில் உள்ளவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி போகுமா ஊர்குளம் நிகழ்ச்சியில் நம்ம நெடுங்குளம் வில்லேஜை நிறைய சுற்றி பார்த்தோம், இன்னும் மதுரையை சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது, வாங்க நம்மலாம் அங்கே போயிட்டு அப்புறம் அந்த பாட்டி வந்து சமைச்சிட்ருக்காங்க, அதையும் சாப்பிட்டு கிளம்பலாமா.

வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 MHz. கவிதையும் கானமும் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் சந்திரா. சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீபத்திற்கு கூட ஒரு தூண்டுகோல் அவசியமாகிறது. அப்படித்தான் சில நேரங்களில் சோர்ந்திருக்கும் நம் மனதிற்கு பொங்கி வரும் புது வெள்ளமாய் உற்சாக ஊற்றாய் ஊட்டமிக்க வார்த்தைகள் தேவைப்படுகிறது. இதைத்தான் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்கலாம் ஊக்குவிக்க ஆளிருந்தால் என்றார் கவிஞர் பாலி. அவரது வைர வரிகள் இன்றும் மின்னிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும்.

சத்தியத்தை நாடு, சாதனையை தேடு, எத்திசையும் அதை பாடு. ஆம் நேயர்களே, ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளுக்கு ஏது ஓய்வு, அதுபோலத்தான் நல்ல சிந்தனையும் அதற்கான செயல் வடிவமும் இருந்து விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதனோடு சேர்ந்தால் வானம் கூட நம் வசப்படும்.

தன்னம்பிக்கை தந்த வரிகளை கேட்டு ரசித்தோம். இது உங்கள் அபிமான FM ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். வான வீதிகளில் வலம் வரும் கானங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு தன்னம்பிக்கை என்ற வண்ணங்களை தந்து கொண்டிருக்கிறது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் தமிழ் மூதாட்டி. ஆம் நேர்களே, மனித ஜென்மம் மகிமையானது, மகத்துவமானது. இந்த பூமியும் வானமும் எல்லைகளில்லாமல் படைக்கப்பட்டது நமக்காகவே. தன்னம்பிக்கை ததும்பும் தங்கமான வரிகள் இப்போது இசையுடன் கலந்து உங்கள் இதயங்களில் நுழைந்து வெற்றி பாதையில் உங்கள் கரம் பிடித்து கூட்டிச் செல்ல வருகிறது.

மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இறைவன் படைப்பில் எல்லா உயிர்களும் ஒன்றே. இதில் ஆண் என்ன பெண் என்ன? வீசும் தென்றலுக்கு ஏது எல்லை கோடுகள்? பார்க்கும் கண்கள் பணிய வேண்டும், பாவை உலகம் மதிக்க வேண்டும். சிட்டுக்குருவியின் சிறகோடு வானில் ஒரு சுதந்திர பயணம். எத்தனை சவால்கள் வந்தாலும் சமாளிக்கும் திறமையோடு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். தடைகள் பல வந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே. இலக்கை முடிவு செய், அதை அடைய பயிற்சி செய், முயற்சியை தொடரு. முன்னேற்றம் உன் முன்னே வந்து கைகட்டி நிற்கும். ஆம்நேர்களே, புதிய வாழ்க்கையின் பூபாலம் நம் கைகளில்.

தன்னம்பிக்கை விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் இதயங்களில் இன்றைய கவிதையும் கானமும். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் திறமையும் உனக்குள்ளேயே குடிகொண்டிருக்கிறது என்றார் ஒரு கவிஞன். அந்த திறமையை அவ்வப்போது பட்டை தீட்டுங்கள். தோல்வி என்பது முடிவல்ல, அதுவே வெற்றியின் முதல் படி. வாழ்க்கை பாதையில் எத்தனையோ மேடு பள்ளங்கள் இருந்தாலும் அந்த பாதையை கடந்தே ஆக வேண்டும் என்ற முனைப்போடு அஞ்சாமல் கடமையில் கண் வைப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோவையில் நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை கொடுத்திருக்க மாட்டான். அதுபோலவே அல்லல்கள் அவ்வப்போது ஏற்படும் போது அதை சமாளிக்கும் திறமையும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணரும் தருணமே வெற்றி நம் வீட்டின் கதவுகளை தட்டும் நேரம். வெற்றி வந்தால் நம்பிக்கை வரும், ஆனால் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வெற்றி வரும்.
1: வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் சாரதாம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கவிதையும் கானமும். உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவையிலிருந்து. நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை நல்ல விதமாக உருவாக்க முடியும். நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்கள் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருப்போரிடமும் நம்பிக்கை விதைகளை விதையுங்கள். தோல் தட்டி உன்னால் முடியும் என்று உற்சாகப்படுத்துங்கள். பாராட்டுக்களை அள்ளித்தாருங்கள். விளையாட்டில் மட்டுமே எதிரிகளை வீழ்த்த வேண்டிய கட்டாயம், ஆனால் வாழ்க்கை பாதையில் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், துவண்டு விடாதீர்கள். வெற்றி எட்டிவிடும் தூரம்தான், வானம் தொட்டுவிடும் தூரம்தான். எதுவும் முடியவில்லை, இன்னமும் இருக்கிறது. தொடர்ந்து முயற்சிப்போம், முன்னேற்றம் காண்போம். நிகழ்ச்சியிலிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது சந்திரா. மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11 மணி. நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். இதில் மண்மணக்கும் கிராமத்து பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மையெழுதி கலங்காம காத்திருக்கும் இந்த அன்னக்கிளி பாடும் பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பஞ்சாருணாச்சலம்.

இலக்கே போகும் ரயில் படத்திற்காக நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் மண்மணக்கும் கிராமத்து பாடல்கள். நேரம் 11:13. நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் அச்சமில்லை அச்சமில்லை படத்திற்காக வி எஸ் நரசிம்மனின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியது.

0: ஜெயலலிதா அந்த பாடல் மண் வாசனை படத்திற்காக இளையராஜன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து. நம்ம நாட்டுப்புறத்தில் நெல்லச்சோறும் மீன் குழம்பும் இல்லாமல் எப்படி? வாங்க நேயர்களே, நெய் மணக்கும் கத்திரிக்காயின் சுவையை சற்று நுகர்ந்து வரலாம் முள்ளு மலரும் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் வாணி ஜெயராம் பாடிய பாடலை.
1: நெல்லச்சோறு மணக்கும் கத்திரிக்காய் நிற்ப

வெடலப்புள்ள நேசம் சொல்லும் வெற்றிவேர் வாசத்தை சற்று கேட்டு வருவோமா? முதல் மரியாதை படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து.

நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுவோம். மண்மணம் வீசும் நாட்டுப்புற பாலன்கள் உடாவரும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நேரம் 11:30. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மண்ணின் பெருமையை பறைசாற்றும் தாய்மாமன் சீர்கொண்டு வரும் அழகை சொல்லும் இந்த பாடல். கிழக்கு சீமையை இல்லைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா குழுவினரோடு பாடியது.

ராசாதி ராசா பறிச்சு வைச்ச இந்த இரண்டு ரோசாக்கள் மாமனின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். வரும் பாடல் புதுநெல்லு புதுநாத்து படத்துக்காக இளையராஜாவின் இசையில் உமாரமணன் கே எஸ் சித்ரா பாடியது. பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம்.

பூப்பந்தல் கட்டி பொன்னுஞ்சல் ஆட தன் ராசாத்தியை அழைக்கிறார் இந்த எண்ணுயிர் தோழன். பாடலுக்கு இசை ராகதேவன் இளையராஜா, பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், அருண்மொழி.

கூடும் போதும் உனது அன்பு எனது அன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கடுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

ஒளித்தந்த பாடல் கரகாட்டக்காரன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் வி பாலசுப்ரமணியம் பாடியது பாடல் ஆசிரியர் கங்கை அமரன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தென்மேற்கு பருவக்காற்று படத்திற்காக விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் பாடியது.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் மண்மணக்கும் நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்கள் பிரிய சகி ஜெயப்ரியா. நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 12 மணி. நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்பொழுது கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி சின்னமாதேவி அவர்களின் பாட்டு. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 என்னுயிர் தோழி. 1:45 மாநில செய்திகள். 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் ஜல் ஜீவன் மிஷன் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து திரை இசை. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவமிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கீனத்துக்கடவு வட்டம் பெரிய களந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 5:30 திரை இசை. 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 பாமாலையில் பக்தி பாடல்கள். 6:40 முல்லைவனம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 மனோரஞ்சிதம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 திரை கானம். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இதுவரை சங்கீத சாரலில் பி சின்னமாதேவி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHP ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் ஸ்லோவோக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தையொட்டி இருசக்கர வாகன பேரணியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், வீர் சாவர்கர், திருப்பூர் குமரன் உள்ளிட்டோரின் தியாகத்தை நினைவு கூறுவதாக அவர் கூறினார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ, திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், திரு கிஷன் ரெட்டி, திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே தமிழகத்தின் நாமக்கல் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மக்கள் அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் கொடியேற்றிய பிறகு தங்களுடைய கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை கர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ட்ரைம்ப் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர், இளைஞர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தபோது தமக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். நீட் விவகாரம் தொடர்பாக தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினர். அப்போது பேசிய திரு ஓம் பிர்லா, இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் கல்வி, அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆலோசனை நடத்தி இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவையை சுமூகமாக நடத்த வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள

0: சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய்க்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவது என்ற அவரது கனவு நனவாகியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் விக்ரம் சாராபாய் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவியதில் அவரது பங்கு இன்றியமையாதது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: உலக யானைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் யானைகளின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 33 பாதுகாப்பு மையங்களில் யானைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் யானைகள் சுதந்திரமாக நடமாட அப்பகுதியை ஒட்டி வாழும் கிராம மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆசிய யானைகளில் 60% இந்தியாவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்திற்கு யானைகளின் பங்கு இன்றியமையாதது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என்று உதகை அரசு கலைக்கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: யானை வந்து இக்கோலாஜிக்கலா சென்சிட்டிவ் அனிமல், சீசனலா டிபெண்ட் பண்ற அனிமல் போது இன்னும் ஷெட்யூல் ஒன்னா வச்சிருக்கோம். அழிந்து வரும் விளைவெல்லாம் வச்சிருக்க காரணம் வந்து இதுதான். 2010 வந்து நம்ம இந்திய அரசாங்கம் பாரம்பரிய உயிரினமா அறிவிச்சாலும் 2012 ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினமும் கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போல யானைகளுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா, யானைகள் தண்ணி எங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உயிரினம். ஸோ யானை வந்து ஒரு வனத்தினுடைய ஒரு அச்சாணி, அதாவது யானை கீஸ்டோன் ஸ்பீன் சொல்லுவாங்க. ஒரு வனப்பகுதியை சுமூகமாக வைத்திருக்க ஒரு உயிரினம். அதனால யானைகள் வந்து மற்ற விலங்குகள் சார்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதனால யானைகள் பாதுகாப்பு இன்னைக்கு வந்து மிகவும் அவசியம். மக்கள் அனைவரும் சேர்ந்தால்தான் யானைகளை பாதுகாக்க முடியும்.
0: ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 60 உயர்த்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் கணவனை இழந்தோர் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது மக்கள் விரோத செயல் என்று அம்மாநில பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் குறை கூறியுள்ளார். இதன் மூலம் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை காட்கோபாரில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மும்பை மேயர் திருமதி ரேது தவ்டே, மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாயும் காயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் ரயில்வேக்கு மேலும் 19 LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்க உள்ளது. பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டிகள் பங்களாதேஷ் ரயில்வேக்கு வழங்கப்பட உள்ளது. பங்களாதேஷ் ரயில் பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அறை, தொழுகை அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கேட்லோக் பள்ளத்தாக்கில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 9 பேர் நஹான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 8-11, 11-9, 11-1 என்ற செட் கணக்கில் சிலியின் டேனியலா பவுலினா வேகா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றை

0: ஏற்பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டேல் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHP ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லாதா ஸ்லோவோக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இனி சேர்ந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் ஜீவ முரளி என தொடங்கும் பாடல். எஸ் பிரேமா, எஸ் ஜெயா பாடியது.

நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் தொடர்வது பில்லல் ராரா என தொடங்கும் தெலுங்கு மொழி பாடல்.

0: சேந்திசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லலான்ட்டு இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோடு கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.

0: Movement is gaining momentum across the nation. The campaign aims to encourage people to bring the Tiranga home and to hoist it to mark India's independence. In Delhi, Har Ghar Tiranga bike rally was organized by the Culture Ministry today. Addressing the participants, Vice President C.P. Radhakrishnan has said that the spirit of Vande Mataram had inspired India's freedom struggle and continues to strengthen the nation's identity today. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி.
2: வணக்கம் நேயர்களே, இப்போ பிரபலமாகிக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்களில் ஒன்றுதான் அழகு கலை. நம்ம வாழ்க்கையோட சேர்த்து பிறரின் வாழ்க்கையையும் அழகாக்கும் தொழிலே இந்த அழகு கலைன்னு சொல்லலாம். வாங்க பேசலாம் பகுதியில இன்னைக்கு நம்மளோட அனுபவங்களை பகிர்ந்துக்க வந்திருக்காங்க அழகு துறையில நிறைய சாதனைகள் செஞ்ச அழகு அலங்கார நிபுணர் ஸ்ரீ காமாட்சி தேவி. வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
2: பெண்கள் வந்து இப்போ நிறைய துறையில சாதிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அழகு கலை துறைய நீங்க செலக்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் இருக்கா மேம்?
3: என்னோட பேஷன் பிகம்ஸ் ப்ரொஃபஷனுங்க, அப்படிதான் நான் சொல்லணும். ஒரு 15 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா, நாங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா, தே வில் கால் மீ, என்ன கூப்பிடுவாங்க, எனக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இந்த ஒரு விஷயம் இருக்கிறதே வந்துட்டு எனக்கு தெரியாது, அவங்க மூலமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ பேசிக்கலி நான் வந்துட்டு ஒரு MBA கிராஜுவேட்டுங்க, ஆனா வந்துட்டு MBA டேர்ன்ட் இன் MUA, அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்படிதான் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷன் எனக்கு வந்துட்டு இது மேல ஒரு தீரா ஒரு காதல் இருந்தது. ஸோ அதையே நம்ம ஏன் பர்சியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துக்கிட்ட ஒரு ப்ரொஃபஷன் தான் இந்த ப்ரொஃபஷனுங்க.
2: இப்போ நீங்க இந்த அழகு கலை துறையில எத்தனை வருஷமா பணியாற்றிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8+ இயர்ஸா வந்துட்டு நான் இந்த ஃபீல்டுல இருக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 300-350+ பிரைட்ஸ் வந்துட்டு சந்தோஷமான தருணங்களை நாங்க இருந்திருக்கோங்கிறதுல நான் இந்த இடத்துல வந்துட்டு பெருமிதமா சொல்லிக்கிறேன். அதுக்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி.
2: கண்டிப்பா இதை கேக்குறப்ப எங்களுக்குமே மகிழ்ச்சியா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய துறையில நீங்க அடியெடுத்து வைக்கிறப்போ எந்த மாதிரி சவால்கள்லாம் சந்திச்சீங்க?
3: பேசிக்கலா பெண்கள் வந்துட்டு வீட்டில இருந்து வெளியில வராங்க அப்படின்னு சொன்னோம்னாலே அது மிகப்பெரிய சவால்களை அவங்க சந்திப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தொழில் முனைவோரா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்துட்டு அந்த ரெண்டு அத்தியாயம் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க ஒரு ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுலயும் அவங்க சவால்கள் இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், சமாளிச்சிடலாம். பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்லங்கும் போது நமக்கு வந்து இந்த டைம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நான் நிறைய அது ஒரு சவாலா எடுத்து நான் சந்திச்சேன். அந்த சவாலை சந்திக்கிறதுக்கு வந்துட்டு உறுதுணையா இருந்தது வந்துட்டு என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் முழு மனசா எடுத்து என்னால் படிக்க முடிஞ்சது. MBA படிப்பா இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய அழகுக்கலை படிப்பு துறை சார்ந்ததா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், அண்ட் நம்மளும் வந்துட்டு அந்த கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இந்த சவால்களை ஈஸியா சமாளிக்க முடியும். இதுல மிகப்பெரிய சவால் சொல்லி சந்திச்சோம் அப்படின்னம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகும் போது நம்ம ஒரு கிளாஸ்க்கு போய் கத்துப்போம், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம், நமக்கு உடனே நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் உடனே ஃப்ளோ ஆவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நம்ம இருப்போம். இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நம்மளோட கடின உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம கிளைண்ட் எங்கிருந்து எடுக்கிறது, முதல்ல வந்துட்டு ஒரு ஊருக்கே வந்து பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க இந்த துறை சார்ந்து. பட் இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், முதல்ல வந்து பேங்க் பெங்களூர் அண்ட் உங்களுக்கு மும்பையில தான் போய் படிக்கணும்ன்ற மாதிரி இருந்த ஒரு விஷயம். அந்த படிப்பை வந்துட்டு நம்மளுடைய டைமுக்கு நம்ம படிக்க முடியுங்கிற இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க இன்னைக்கு. ஸோ அப்ப வந்து என்னன்னா காம்படிஷன் அப்படிங்கறது இருக்கதான் செய்யுது. அப்போ வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த படிச்சுட்டு அவங்க வரும்போது எங்கிருந்து நமக்கு கிளைண்ட் கிடைக்கும் அந்த ஒரு இடத்துல வந்து திக்குமுக்காடுவாங்க. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுடைய ஒர்க் நம்ம இது செய்யறோம் அப்படிங்கறது வெளியில தெரியப்படுத்துறது.

0: சில ஷூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் ஒரு மாடல்ஸ் வச்சு ஷூட் பண்ணுவாங்க, இல்ல சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க வச்சு ஷூட்ஸ் பண்ணுவாங்க. இது மூலமா வந்துட்டு அவங்க வெளியில தெரியப்படுத்துவாங்க. தெரியப்படுத்தி இமீடியட்டா எந்த ஒரு விஷயம் வராது, இட் வில் டேக் சம் டைம். அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமை காத்துதான் ஆகணும், ஏன்னா நம்ம ஒர்க் வெளியில தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு கிளைண்ட்டுங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. ரொம்ப கம்மியான விலைக்கு வந்துட்டு அவங்க கேட்பாங்க, வேற வழி கிடையாது. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்துட்டு அந்த விலைங்கிறது பாக்குறது இல்ல, அவங்களுடைய ஒர்க் வெளியில தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்துட்டு நிறைய ஷோஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்மளை கூட்டிட்டு போவாங்க. ஸோ அப்ப அதுக்கெல்லாம் போகும்போது நம்மளுடைய ஒர்க் வந்துட்டு வாங்குவாங்க, அதனுடைய ரெகக்னைசேஷன் இருக்குமா அப்படின்னா அது க்வெஸ்சன் மார்க் தான். சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. பட் அதையெல்லாம் வந்துட்டு நம்ம மனம் தளராம நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு பொறுப்பை நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணும்போது டெஃபினட்டா அது வந்து நம்ம ஷைன் ஆகி வரலாம். ஸோ நானும் ஃபேஸ் பண்ணேன். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குருநாதர் சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் அது எல்லா துறைக்குமே பொருந்தும், இந்த துறைக்கு அது இன்னும் எக்ஸ்ட்ராவே அது பொருந்தும் நான் நினைக்கிறேன்.
1: பிரைடல் மேக்கப்னாலே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எதனால, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லலாமா?
0: அந்த காலகட்டங்கள்ல ஒரு 80களில் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தவங்க நல்லா தலைசீவு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து புடவை கட்டி விட்டு தலைசீவு விடுவாங்க. இன்னைக்கு மேக்கப் அப்படிங்கிறது டிவிஷனா இருக்கு, நிறைய விங்ஸா இருக்கு. உதாரணத்துக்கு ஃபேஸ் மேக்கப்னு இருக்கு, ஹேர் ஆர்டிஸ்ட்னு தனியா இருக்காங்க, சாரி டிரேபிஸ்ட்னு தனியா இருக்காங்க, நெயில் ஆர்டிஸ்ட்னு தனியா இருக்காங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு தனியா இருக்காங்க. தனி தனியான ஒரு எக்ஸ்பர்டீஸ் தான் வேணும்னு பொண்ணுங்களும் கேக்குறாங்க, பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. ரெண்டாவது, முதல்ல வந்துட்டு ஒரே ஒரு பான் கேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். எல்லா ஸ்கின்னுக்கும் அது ஒண்ணுதான் போடுவாங்க, ஆனா ஒரு சிலருக்கு அது பொருந்தும், மத்தவங்களுக்கு அது பொருந்தாம போகும். அதனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹெசிடேஷன், ஐயோ எனக்கு மேக்கப் சரியா இருக்குமா, அதனாலேயே வந்து பயந்துப்பாங்க மேக்கப் போடுறதுக்குன்னு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்கு, லைக் ட்ரை ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னா, ஒவ்வொன்றுக்கு தனித்தனியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து மேக்கப்னா எடுத்ததே மேக்கப்கெல்லாம் போறது கிடையாது, ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் ஸ்கின் கேர் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு 5,000-6,000 விற்கிறதும் இருக்கு, ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாது, அது கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு. ஸ்கின் கேர் ரெஜிமென்ட் பண்ணணும், ஃபவுண்டேஷன் இருக்கு, கன்சீலர் இருக்கு, பிளஷ் இருக்கு, ஹைலைட்டர்னு இருக்கு, இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களை ரெடி பண்றதுக்கு. முதல்ல வந்து டைமிங் வந்து கொடுக்க மாட்டாங்க, பட் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பிரைட ரெடி பண்றதுக்கு வந்து 2.5 hours to 3 hours வந்து தேவைப்படுது. இத்தனை பேரும் வந்துட்டு சேர்ந்து பண்ணி அந்த பெர்ஃபெக்டா அந்த பிரைடு வெளியில வரும் அவங்களுக்கு வந்து உண்மையாவே அந்த கல்யாண நாள் மறக்க முடியாத ஒரு அனுபவமா கொடுக்கறோம். பணம் அப்படின்றத தாண்டி ஹவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வந்துட்டு வெறும் ரொம்ப கம்மியான விலைக்கும் இருக்கு, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் நீங்க கேட்டீங்க இல்லையா ஏன் எக்ஸ்பென்சிவா பார்க்கப்படுதுன்னு, அந்த ஸ்கின்னுக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து சேர்ந்து பண்றாங்க, அப்போ எப்படி வந்து உங்களுக்கு கம்மியானதா இருக்கும்?
1: கஸ்டமர்ஸோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? உங்ககிட்ட என்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்க? அவங்களை எப்படி நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்க?
0: ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நேச்சுரலான ஃபினிஷான வேணும்னு கேட்பாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு என்னன்னா மேக்கப் அப்படின்றது வந்துட்டு அப்படியே ஹெவியா போடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய பிரைட்ஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஸ்டேஜ்ல பார்க்கும் போதும் சரி, நான் போட்டோல பார்க்கும் போதும் சரி, நான் நானா தெரியணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பல பேருடைய ரெக்வஸ்டா இருக்குதுங்க. உங்களும் உங்களை மாதிரி காமிக்கணும், அதுதான் இன்னைக்கு நிறைய பிரைட்ஸ் கேட்கறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து வெளியில வராங்க, மேக்கப் முடிச்சு அவங்க அந்த ரத்தன கம்பள இதுல நடந்து வரும்போது அவங்களுடைய கான்பிடன்ஸும் அவங்களுடைய சந்தோஷமும் வந்துட்டு அப்படி மல்டிப்ளை ஆகணும், அது பூரிச்சிருக்கணும். சோ அந்த ஒரு தருணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்.
1: நீங்க சொல்றப்ப அந்த தருணத்தை நாங்க உணர முடியுது. ஒரு பொண்ணு வந்து அழகா நடந்து வரப்ப எல்லாருடைய கண்ணும் அந்த பொண்ணு மேலதான் இருக்கும் இல்லையா? கல்யாண பொண்ணு எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி மேக்கப் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்காண்டியே நிறைய மக்கள் வந்து காத்துட்டு இருப்பாங்க.
0: என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்றது ட்ரெண்ட் அப்படின்றத விட அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதுதான் ஃபாலோ பண்றேன். வானொலியினுடைய இதுவே அப்படிதானே
1: நிலைத்து நிற்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா எங்களுடைய வானொலி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது இப்போ பிரைடல் மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத நாள் ரிசப்ஷன் ஒன்று இருக்கும், கல்யாணத்தப்போ ஒரு மேக்கப் இருக்கும்.
0: முதல் நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் மாடர்னாக வெஸ்டர்னைஸ்டாக போகணும்னு நினைப்பாங்க. லெஹெங்கா போவாங்க, இல்லை வந்துட்டு கவுன்ஸ் மாதிரி போவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு சாரியே போடுவாங்க, சாரி லுக்ல இந்த மாதிரி காமிக்கணும்னு நினைப்பேன். ஸோ இப்படி நைட் லுக்ஸ் இருக்கும். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் கம்பல்சரியா என்னவா இருந்தாலும் சரி ட்ரெடிஷ்னல் லுக் அப்படிங்கிறது தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மேக்கப்பும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுவே வந்துட்டு மார்னிங் அதே மாதிரி ரெண்டும்

0: சேமா பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ரெண்டுக்கும் வேரியேஷன் காமிக்கணும். அப்பதாங்க உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ்ல வந்து போட்டோஸ்ல பாக்கும்போது வேரியேஷன் நீங்க பாப்பீங்க. மேக்கப் அப்படிங்கறது வந்துட்டு ஒரே விஷயம் எல்லாருக்கும் ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்துட்டு ஸ்மாலர் ஐஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு ஹூடட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு பிக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஐ மேக்கப் செட் ஆகாது. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு இதுலயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நைட்ல ரிசப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐ மேக்கப் வந்துட்டு வேற மாதிரி டிஃபரெண்டா பண்ணி கொண்டு போவாங்க. மார்னிங் வந்துட்டு சட்டிலா பண்ணுவாங்க. அப்ப ஹேர் ஸ்டைல்ஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்கும், ட்ரெடிஷ்னல் லுக்குக்கும் அண்ட் அவங்க கேட்கிற மாதிரியான ஒரு ஃபேன்சியான லுக்ஸுக்கும் வந்துட்டு இதெல்லாம் தான் வேரியேஷனுங்க.
1: இப்போ 80களில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னா தான் ஒரு மேக்கப் அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நாகரிக உலகத்தில் ஒரு பேபி ஷவராக இருக்கட்டும், இல்லை குழந்தை பிறந்து ஒரு வயசாகட்டும், இப்படி நிறைய விதமான விதவிதமான ட்ரெண்ட் செட்டிங்ஸ்னே சொல்லலாம். அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க உங்களுடைய அழகு கலைத்துறையில்?
0: விமன் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பரிமாணத்துலையும் வந்துட்டு தன்னை அழகாக காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடினா கல்யாண பொண்ணோட தோழியாக இருக்கு, கல்யாண பொண்ணோட தங்கையா இருக்காங்க அப்படின்னா அது வந்து பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இப்போ இதே இது வந்துட்டு அவங்களுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது ஒரு மாதிரியான மேக்கப்பா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அவங்க வீட்டுல கிரக பிரவேசம் இருக்கு, ஒரு காதணி விழா இருக்கு, இல்ல வந்துட்டு குழந்தையினுடைய 1 இயர் செலிப்ரேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. சோ அந்த மேக்கப் வந்துட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து அந்த பொண்ணு வந்து தன்னை வந்து அழகா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான், அதுதான் மெயினான ஒரு பாயிண்ட். அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மேக்கப் அப்படின்றது இருக்கு.
1: இப்ப வந்து நிறைய கிரீம்ஸ் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே நமக்கு கிடைக்குது இல்லையா ஈஸியா, அதெல்லாம் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றது? உங்களை மாதிரி ஒரு அழகு கலைத்துறை நிபுணர்கிட்ட ஐடியாஸ் கேட்டுட்டு யூஸ் பண்ணலாமா, இல்ல அவங்கவுங்களா யூஸ் பண்றாங்களே அது வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்குமா?
0: ஒரு பிரைட் எங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நாங்க சஜஷன்ஸ் கொடுப்போம். காஸ்மெட்டாலஜிஸ்டோ இல்ல ஒரு எஸ்தெட்டீஷியனோ அவங்கள வந்து நீங்க கன்சல்ட் பண்ணி நீங்க இதை எடுத்துக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது அதையும் நாங்க சஜஸ்ட் பண்றதுதான். ஏன்னா ஸ்கின் கேர் அப்படின்றது வந்துட்டு வெறும் ஃபேஷியல் அப்படிங்கறது மட்டும்தான் இருந்தது, அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் வந்துட்டு அது பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படின்னா ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த ஸ்கின்னுக்குள்ள உள்ள ஆழமா ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சு அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்தெட்டீஷியன், அவங்க வந்து டாக்டர்ஸ்ங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஸ்கின் வந்து ஸ்லாகா இருக்கிற ஸ்கின், ஒரு 40+ இருக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாம் வந்து
1: அதிகமான வெயில் கிளைமேட் அதே மாதிரி நம்மள ஓடிக்கிட்டே இருக்கும், வண்டி வாகனங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த புகை, அதிகமான வெயில், இதனால இளைய தலைமுறையினர் சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனைனா அது முடி உதிர்வு. அந்த முடி உதிர்வுக்கு உங்களுடைய துறையில நிறைய தீர்வுகள் இருக்கு இல்லையா?
0: இளைய தலைமுறை வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு மெயினா இந்த ஸ்ட்ரெஸ், கண்கள் பார்த்து நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கு, அந்த கலருக்கு தான் அட்ராக்ட் ஆயிட்டோம், அதை பார்த்ததே நமக்கு அப்பிடைஸ் ஆகிறோம், நம்ம சாப்பிடுறோம். ஆனா அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை இல்லையா, அந்த நேரத்துக்கு சாப்பிட்டாங்க அது எல்லாமே கரெக்டா இருந்தது. அதாவது நைட் நேரத்துல ஒர்க் பண்றோம் அப்படி எல்லாம் இருக்கும் பட்சத்துல இந்த இளைய தலைமுறை இதை சந்திக்கிறாங்க. அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல அந்த காலகட்டங்கள்ல இல்ல, இன்னைக்கு நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துருச்சு, ஹேர் எல்லாம் வந்துட்டு இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வளர்ந்துருக்கோம். அதுல இன்னைக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது ப்ராப்பரா பண்ணி நிறைய ரிசல்ட் எடுத்தவங்களும் இருக்காங்க. விஞ்ஞானம் இந்த துறையில நிறையவே வளர்ந்து இருக்குதுங்க. பிசிக்கலா வந்துட்டு இமீடியட்டா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஹேர் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, அதுவும் தனியான ஒரு துறையா இருக்கு. நீங்க
1: மேக்கப் பண்றீங்க இல்லையா, அவங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கணும், அதை விட உங்களுடைய வழி அப்படின்றது அதிகம், அதை நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா?
0: யாருமே வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு இவ்வளவு நேரம் நின்று ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறது யாரும் இது வரைக்கும் பேசியிருப்பாங்களான்னு எனக்கு முதல் முறையா நீங்க இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ் அப்கோர்ஸ், எங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 to 3 hours வந்துட்டு ஒரு செஷனுக்கு நாங்க நின்றுதான் ஆகணும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அதெல்லாம் முடிச்சு அந்த பொண்ணு அந்த அண்டவத்துல அந்த உள்ள நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எய்ஸ்ல நடந்து வரும்போது பார்க்கும்போது அது எல்லா வழியுமே பறந்து போயிடும். அந்த இடத்துல அந்த சந்தோஷம் தான் நிறைஞ்சு நிற்கும், அது இருக்கும். பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஒர்க், அதை நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்வால்மெண்டோட சந்தோஷமா செய்யும் போது அந்த வலியும் வந்துட்டு வலியா தெரியறது இல்லை, ஒரு ஆனந்தமா தான் தெரியுது. அந்த மேக்கப்ல அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க, அவங்களுக்கு 4 பேர் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, அவங்க வந்து அதை எங்ககிட்ட சொல்றாங்க, சூரியனை கண்ட பனித்துளி போல அது எல்லாமே பறந்து போயிடும்.
1: இப்போ நீங்க நிறைய மணப்பெண்கள் அலங்காரம் பண்ணி பாத்துக்கீங்க இல்லையா, உங்ககிட்ட அவங்க கொடுத்த ஒரு வேல்யூபிள் கமெண்ட்
0: நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி மேக்கப் பண்ணி விட்ற

0: கண்டிப்பா அந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பிரைட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒரு பியூபர்ட்டி பண்ண ஒரு பாப்பாவுக்கு வந்து நான் ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க சாதாரணமாக இருந்தாங்க. ஒன்ஸ் நான் மேக்கப் முடிச்சு அந்த பாப்பாவை வெளியில கூட்டிட்டு வரும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. வந்து அப்படியே வந்து என்னை ஆற தழுவிக்கிட்டாங்க. ஸோ அந்த தருணம் என்ன வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு தருணம். நிறைய ஆர்டிஸ்டுக்கு இதே நடந்திருக்கும். அப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, நீங்க இவ்வளோ நேரம் நின்று பண்றீங்கன்னு அந்த வலிகள் எல்லாம் பறந்து போயிடும். ஒரு கல்யாணம்னு எடுத்துட்டேன்னா நாட் ஓன்லி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, பல கலைஞர்கள் அதுல இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய வேர்வியை சிந்தி ரொம்ப ஒரு டெடிகேட்டடா தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டெக்கரேட்டர் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து தூக்கமே இருக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு கேட்டரிங் பீப்புள் எடுத்துக்கோங்க, அவங்களும் வந்துட்டு அதே மாதிரி தான். போட்டோகிராஃபி பீப்புளா இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு அந்த மேலே எடுத்து நிறுத்தி காசு பணத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
1: பல பேருடைய உழைப்பு வந்து பின்னால் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை.
0: கண்டிப்பா ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா பணம் மட்டும் கொடுக்கறது மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி இத்தனை நிறைய விஷயங்கள் இருக்கு. இத்தனை கலைஞர்கள் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்களுடைய கடின உழைப்பு அதுல இருக்கு. அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறதுதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டினுடைய வேலையும். அந்த எல்லா ஆர்டிஸ்ட் சார்பிலையும் நான் இந்த இடத்துல வந்துட்டு எல்லா பிரைட்ஸுக்கும் அந்த பிரைட்ஸோட ஃபேமிலி நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன்.
1: ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேச பேச தொடர்ந்து நிறைய அனுபவங்களை நாம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த தொழில் முனைவோரா ஒரு பெண்ணா இந்த அழகு துறையில நீங்க சந்திச்ச சவால்கள் சொல்லாமா?
0: நானும் நிறைய சவால்கள் சந்திச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததையுமே வந்து நம்ம கிளைண்ட்ஸ் எப்படி, கிளைண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது, ஒரு ப்ராடக்ட் வைஸா இருக்கட்டும், என்னடா அது மார்க்கெட்ல எல்லா ப்ராடக்ட்டும் சொல்றாங்க, எல்லாத்தையுமே வாங்கி வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னம்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் அந்த பேமெண்ட் அப்படிங்கறதுல வந்துட்டு நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க, அது இமீடியட்டா செட்டில் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அவங்களுடைய உழைப்பை சிந்தி அவங்க செஞ்சிருக்காங்க. அப்போ முடிச்சு போகும்போது அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஓகேவா இருக்கும் இல்லையா? இது நான் சந்திக்கிறது மட்டும் இல்லைங்க, என்னோட துறையில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் சொல்றேன். சோ அப்படி இல்லாம கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கறது வந்துட்டு இமீடியட் க்ளோஷர் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது செஞ்சவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், நீங்க அந்த ஆர்டிஸ்ட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மதிப்பாவும் இருக்கும்.
1: நீங்க இப்போ இந்த துறையில வந்து ஒரு தொழில் முனைவோரா வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த துறைக்கு புதுசா நிறைய பெண்கள் வரணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன?
0: மேக்கப் அப்படின்றது வந்துட்டு ஃபேஸ் மேக்கப்னு இருக்கு, ஹேர் டூன்னு இருக்கு, ஹேர் ஸ்டைலிஸ்ட், சாரி ட்ரேபிஸ்ட்னு இருக்கு, நெயில் ஆர்டிஸ்ட்னு இருக்கு, மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு இருக்கு, இந்த மாதிரி பல விங்ஸ்ல இன்னைக்கு பிரைடல் துறை அப்படிங்கிறது இருக்கு. அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது எல்லாமே எடுத்து பண்றதுங்கிறது வெல் அண்ட் குட், அதை நான் தப்பு சொல்ல வரல. பட் இன்னைக்கு நிறைய பெண்கள் பண்ணக்கூடியது என்னன்னா எனக்கு வந்து சாரி ட்ரேப்பிங் நல்லா வருது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. நீங்க இப்ப ஃபேஸ் மேக்கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப ஹேர் டூ இருக்குன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இது நல்லா பண்ணுனானா இன்னும் வந்துட்டு ஈஸியா உங்களுக்கு உங்களோட இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு ரிசோர்ஸா இருக்கும்.
1: சின்ன சின்ன அடியா எடுத்து வச்சு அதுல நல்ல அனுபவத்தை கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சக்சஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி
0: அதுவும் நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். லைக் ஒரு 6 மந்த்ஸ்ல நான் இதை இப்படி பண்றேன், அடுத்த 6 மந்த்ஸ்ல இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். சோ இட் இஸ் அப் டு யோர் இன்ட்ரெஸ்ட், ஒரு கோல் வச்சிருப்பீங்க இல்லையா, சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை பண்ணிக்கலாம்.
1: ஒரு கல்லு இருக்கு அப்படின்னா அதை செதுக்குனாதான் சிற்பமாகும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற அழகை மேம்படுத்தி அதை வந்து நல்லா எல்லாருக்கும் தெரியற மாதிரி ரொம்ப அழகா காமிச்சு அவங்களுடைய வாழ்க்கையவே அழகாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அருமையான அனுபவங்களை இன்னைக்கு எங்களோட நிலையத்துக்கு வந்து எங்க கிட்ட ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டதுக்காக ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சார்பா உங்களுக்கு நன்றிகள் மேடம்.
0: எனக்கும் இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு கொடுத்து என்னோட தனிப்பட்ட முறையா பேசாம எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் சார்ந்துதான் நான் பேசியிருக்கேன், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த மதுரை நிலையத்துக்கு மிக்க நன்றி.
2: இதுவரை மிளிரும் மங்கைகள் இதில்

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஆகஸ்ட் மாதம் 12 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஆகஸ்ட் 12 தேதியான இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இளைஞர்களின் குரல்கள் மற்றும் பங்களிப்பை ஊக்குவிக்க உலக அளவில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 12 தேதியான இன்று உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. யானைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 12 தேதியான இன்று தேசிய நூலகர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய நூலகவியலின் தந்தை எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது.
0: இப்போ தோழிகளுக்கான ஒரு சின்ன குறிப்பு. குக்கர் கேஸ் கட்ட அடிக்கடி வாங்குற மாதிரி தெரியுதா? இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க, அதோட லைஃப் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இப்போ குக்கர் கேஸ் கட்டை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, குக்கர் கேஸ் கட்டை யூஸ் பண்ணிட்டு அதை எடுத்து கழுவி வைக்கும்போது ஒன்று தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்கு அடுத்தாப்புல மில்க் ட்ரெயின் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போட்டு வைக்கணும். ஈரம் இருக்கிற இடத்துல அதை வச்சோம் அப்படின்னா அதோட வாழ்நாள் வந்து நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாம இப்போ அடுப்புல வந்து குக்கரை இறக்கிட்டு குக்கர் மூடி ஓபன் பண்ண உடனே நம்ம அந்த கேஸ் கட்டை எடுத்துடணும். அப்படி இல்லாம அந்த குக்கர் மூடியிலேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த குக்கர் மூடியில இருக்க சூடு வந்து அதுல அதிகமா பட்டுட்டே இருக்கனால கேஸ்கட் சீக்கிரமா போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனாலதான் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள அல்லது ஃப்ரிட்ஜ்ல மில்க் ட்ரேல நம்ம வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் வரும்.

0: சர்தானா
1: சர்தாப்பா.
2: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி ஜான்சிராணி லட்சுமிபாய் அவர்கள் பற்றி ஒரு சில துளிகள். என் ஜான்சியை நான் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு முழக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் என்றென்றும் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த முழக்கத்திற்கு சொந்தக்காரர் தான் ஜான்சிராணி லட்சுமிபாய். அவருடைய இயற்பெயர் மணிகர்ணிகா தாம்பே. 1828 வாரணாசியில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே மற்ற குழந்தைகளைப் போல பொம்மைகளுடன் விளையாடவில்லையாம். அதற்கு பதிலாக குதிரையேற்றம், வாள்வீச்சு, வில்வித்தை, மல்யுத்தம் போன்ற போர்க்கலைகளில் ஆர்வம் காட்டினாராம். பெண்கள் வீட்டுக்குள் மட்டுமே இருக்க வேண்டும்.

வேண்டும் என்ற எண்ணத்தை அப்போதே உழைத்திருந்தவர்தான் மணிகர்ணிகா தாம்பே. இவர் ஜான்சி மன்னர் கங்காதர ராவை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருடைய கணவர் மணிகர்ணிகா என்ற பெயரை லக்ஷ்மிபாய் என்று மாற்றினாராம். அதன் பிறகு அவர் ஜான்சியின் ராணி லக்ஷ்மிபாய் என்று அழைக்கப்பட்டாராம். இப்படித்தான் மணிகர்ணிகா என்ற சிறுமி பின்னாளில் இந்திய வரலாற்றில் வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்த ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயாக மாறினார். கங்காதர ராவுக்கும் ஜான்சி ராணிக்கும் பிறந்த ஆண் குழந்தை சில மாதங்களிலேயே உயிரிழந்ததன் காரணமாக தாமோதர ராவ் என்ற குழந்தையை தத்தெடுத்தனர். ஆனால்

பின்னாளில் இந்திய வரலாற்றில் வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்த ஜான்சிராணி லக்ஷ்மிபாயாக மாறினார். கங்காதர ராவுக்கும் ஜான்சிராணிக்கும் பிறந்த ஆண் குழந்தை சில மாதங்களிலேயே உயிரிழந்ததன் காரணமாக தாமோதர ராவ் என்ற குழந்தையை தத்தெடுத்தனர். ஆனால் ஆங்கிலேய அரசு அதை ஏற்க மறுத்தது. வாரிசு இல்லை, இதனால் ஜான்சி இனி எங்களுடையது என்று டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் என்ற கொள்கையை காரணம் காட்டி ஜான்சியை கைப்பற்ற முயன்றது. அப்போது லக்ஷ்மிபாய், என் ஜான்சியை நான் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக அறிவித்த அந்த முடிவுதான் அவரை வரலாற்றில் நிலைநிறுத்தியது. 1857 இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் வெடித்த போது ஜான்சிராணி அதில் முழு மனதுடன் இணைந்தார். இது ஒரு அரசை காப்பாற்றும் போர் மட்டுமல்ல, இந்திய மண்ணின் சுதந்திரத்திற்காக நடத்தப்பட்ட போராக அவர் உணர்ந்தார். கோட்டைக்குள் இருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போர் பயிற்சி அளித்தார். பெண்களும் ஆயுதமேந்தி நாட்டை காக்க முடியும் என்பதை நிரூபித்தார். போர்க்களத்தில் குதிரை மீது அமர்ந்து கையில் 2 வாள்களுடன் அவர் போரிட்டதாக வரலாறு கூறுகிறது. போரின் போது தனது சிறு மகனை முதுகில் கட்டிக்கொண்டு எதிரிகளுக்கு நடுவே குதிரையில் பாய்ந்த சம்பவம் இந்திய வரலாற்றில் மிகவும் உணர்வு பூர்வமான நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த காட்சி இன்றும் தாய்மைக்கும் வீரத்திற்கும் தேசப்பற்றிற்கும் அடையாளமாக போற்றப்படுகிறது. 1858 குவாலியர் அருகே நடந்த போரில் அவர் வீர மரணம் அடைந்தார். அப்போது அவருக்கு வயது வெறும் 29 மட்டுமே. ஆனால் அவர் விட்டு சென்ற துணிச்சல் 100 கடந்தும் வாழ்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஜான்சிராணியின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. 1857 உடனடியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் அந்த போராட்டம் இந்தியர்களின் மனதில் சுதந்திரத்தின் விதையை விதைத்தது. ஆங்கிலேயர்களை எதிர்க்கலாம், நம் நாட்டுக்காக உயிரையும் தியாகம் செய்யலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கிய முன்னோடிகளில் ஜான்சிராணி மிகவும் முக்கியமானவர். அவருடைய வீரத்தை பார்த்து பின்னர் வந்த பல போராட்ட வீரர்களுக்கும் அவர் ஒரு உந்து சக்தியாக இருந்தார். இன்றும் ஜான்சிராணியின் பெயரை சொன்னாலே நம் கண்முன் ஒரு வீர பெண் குதிரை மீது வாளேந்தி நிற்பது போல தோன்றுகிறது. அதனால்தான் அவர் ஒரு ராணி மட்டுமல்ல, இந்தியாவின் முதல் வீராங்கனைகளில் ஒருவராகவும் சுதந்திரத்தின் முதல் தீப்பொறியாகவும் என்றும் போற்றப்படுகிறார். வயது சிறியதாக இருக்கலாம், ஆனால் மனதில் தேசப்பற்று இருந்தால் வரலாறே நம்மை நினைவில் வைத்திருக்கும் என்பதற்கு ஜான்சிராணி லக்ஷ்மிபாயின் வாழ்க்கையே ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு.

நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள். இதில் பென்சில் ஸ்கெட்சிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள்.

ஒன்று உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய மீடியம்ஸ் கொண்டு வந்து அதுலயே 2B, 6B, 8B சொல்லி நிறைய பென்சில்ஸ்ல ஒரு மீடியம் கொண்டு வந்து அதை வந்து ஆர்டிஸ்ட் வேற வேற பர்பஸ்க்கு வேற வேற மீடியம்ல லைட் டார்க் ஷேட்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம நிறைய பிராண்டட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயே பாத்தீங்கன்னா சார்கோல் பென்சில் சொல்லுவாங்க. சார்கோல் பென்சில்லாம் வந்துட்டு அந்த காலத்துல வந்து இந்த கேவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சோ கேவ்ஸ்ல வந்து இந்த வால்ல வந்து நமக்கு ஏதாவது மன்னர் காலத்துலலாம் வந்து ஒரு ஏதாவது விஷயங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் ஒரு கறி துண்டு எடுத்து நம்ம எழுதி வச்சுட்டு அதை இன்னொருத்தவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சார்கோல் பீஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்ச டைமிங்ல ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்கோ இல்லது ஒரு யாருக்காவது ஒரு விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும், இன்டைரக்டா நமக்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சார்கோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து இப்போ சார்கோல் பென்சிலா யூஸ் பண்றோம். ஸோ அந்த சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோமோ அதே இதை வந்து நம்ம இங்கேயும் பண்றோம். பட் அதை விட இதுல என்ன நமக்கு ஒரு இது கிடைக்கும்னா அதை விட கொஞ்சம் ஒரு தத்ரூபமான ஒரு பிக்சர், ஒரு பிரைட்டா ஒரு டார்க் கலர்ல நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பென்சில் ஸ்கெட்சிங் இதுலயே வந்துட்டு ஹைப்பர் ரியலிசம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹைப்பர் ரியலிசம் என்ன அப்படின்னா ஒரு போட்டோவை வந்து நம்ம அப்படியே தத்ரூபமா அதை பார்த்து அப்படியே வரைகிறது தான் வந்து ஹைப்பர் ரியலிசம்னு சொல்லுவாங்க. ஈவன் இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற ஒரு ஆப்ஜெக்டா இருக்கட்டும், அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு லைட் சோர்ஸ் கடையில் வைக்கணும். லைட் சோர்ஸ் கடையில் வைக்கும் போது லைட் படுற இடத்தையும் லைட் படாத இடத்தையும் டிஃபரென்ஷியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டா அந்த ஆப்ஜெக்டாவே வரையறதுக்கு போய் தான் ஹைப்பர் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பென்சில் ஸ்கெட்சிங்ன்றது நம்ம ஒரு பிக்சரை பார்த்து வரைகிறது தான். பட் ஹைப்பர் ரியலிசம்ன்றது ஒரு பிக்சர் அந்த பிக்சர்ல இருக்கிறத அப்படியே நம்ம லைவா பார்த்து வரையறதுக்கு போய் தான் ஹைப்பர் ரியலிசம்.

பென்சில் ஸ்கெட்சிங். இப்போ பென்சில் ஸ்கெட்சிங் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? இப்போ ஒரு ஓவியத்தை வரைய போறோம் அப்படின்னா நமக்கு பார்த்த உடனே அந்த பிக்சரை நம்ம அப்படியே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ அந்த பிக்சர்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பென்சில் தேவைப்படும். ஸோ அந்த பென்சில் நம்ம எப்படி நினைப்போம்? நம்ம சாதாரணமாக ஒரு பென்சில் இருந்தால் நம்ம பண்ணிடலாம். இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய பிராண்டட் பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு அவைலபிலிட்டி இருந்திருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண நம்ம என்ன பென்சில் கிடைக்குதோ அதை வச்சு தான் பென்சில் ஸ்கெட்சிங்னு ஒன்று ஆர்டிஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கிராஃபைட் பென்சில் அப்படின்னு ஒன்று நமக்கு வந்ததே வந்து 16th century தான் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இங்கிலாண்டில் வந்து ஒரு கிராஃபைட் டெபாசிட், ஒரு ஹியூஜ் டெபாசிட்டாக வந்து கிராஃபைட் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நமக்கு வந்து கிராஃபைட் பென்சில்னு

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவண்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய தமிழக முதலமைச்சர் திரு விஜய், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகாரத்தை பெறும் வகையில் அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார்.
1: நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் மூன்றில் ஒரு பங்கு தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது.
0: மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் எந்த மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் என்பது சலுகை அல்ல, அது ஜனநாயக ரீதியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு சார்பில் கூட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பேரவையில் அரசு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்ததாகவும் முதலமைச்சர் கூறினார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இடையே காணப்படும் விகிதம் 2.21 என்ற அளவிலேயே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மாநில சுயாட்சி தேவை என்கின்ற அடிப்படையிலும் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் மகளிருக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை 543 தொகுதிகளின் அடிப்படையில் வரும் 2029 மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரித்து பேசினார்கள். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் இந்த தீர்மானத்தின் ஒரு பகுதியான மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும் தொகுதி மறு வரையறை தொடர்பான தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் கூறினர். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சியினருக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவசரமாக சட்டப்பேரவையில் ஏன் இந்த தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது என்ற எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், வருமுன் காப்பது நலம் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், இதை மீறி ஏதேனும் நடந்தால் அதனை எதிர்கொள்ள முதலமைச்சர் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். கனிமவளம், மோட்டார் வாகன வரி, கலால் வரி, GST உள்ளிட்ட வரி இனங்களிலிருந்து கூடுதல் வருவாய் வந்து கொண்டிருப்பதாகவும், நிதி மேலாண்மைக்காக அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் கூடுதல் நிதி திரட்டப்பட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த வேளாண் அமைச்சர் திரு வினோத், விவசாயிகளும் மக்களும் போற்றும் வெற்றி பட்ஜெட்டாக வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக கூறினார். தமிழக

0: தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பல்வேறு கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு பின்னரே வேளாண் நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் இன்று தொடங்கி வைத்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150 ஆண்டு காலத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஆண்டு இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்கம் கொண்டாடப்படுகிறது. மக்களிடையே தேசபக்தி உணர்வை எழுப்புவதோடு தேசிய கொடியின் சிறப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் வரும் 17ஆம் தேதி வரை இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. நீட் விவகாரத்தில் மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் நீட் தொடர்பான மாணாக்கரின் போராட்டம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இப்பிரச்சினைகளில் மறைப்பதற்கு அரசுக்கு எதுவும் இல்லை என்றார். இப்பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்கட்சியினர் மதியம் 2 மணிக்குள் நோட்டீஸ் வழங்கினால் பிற்பகல் 3 மணிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விவாதங்களை நாடாளுமன்றத்தில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். விவாதம் தொடங்கினால் தாம் அவையிலிருந்து உறுப்பினர்களின் கருத்துக்களை தேக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவாதம் முடிந்த பின்னரும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு மீண்டும் விவாதங்களுக்கு பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் எதிர்கட்சிகள் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க மறுப்பதாக அமைச்சர் குறை கூறினார். மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கான விவாதம் நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். முன்னோர்களை வழிபடும் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, காவிரி பாயும் தஞ்சை திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் 22 தீர்த்த குளங்களிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து புனித நீராடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி அமாவாசையான இன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சென்னை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு பூ, பழம், தேங்காய், எள் போன்ற பூஜை பொருட்களை வைத்து புரோகிதர் மூலம் சூடம் ஏற்றி திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அய்யாளம்மன் காவிரி படித்துறை, முசிறி காவிரி படித்துறை, கருட மண்டப படித்துறை, ஓடத்துறை உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர்.
0: நாகை வேதாரண்யம் சன்னதி கடல், கோடியக்கரை ஆதிசேது கடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி ஆற்று படித்துறை, பாபநாசம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆற்றுப்படுகைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு பராமரிப்பு பணிகளை கண்காணிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவுபடி நியமிக்கப்பட்ட துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று அணையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநரும் குழு தலைவருமான திரு கிரீதரன் தலைமையில் முல்லை பெரியாறு பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், சுரங்கப் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று மாலை குமிழி கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் பருவமழையை முன்னிட்டு அணையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு வஸ்திர பகுமானம் வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில்

0: நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. கசகஸ்தான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை கசகஸ்தான் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:56.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அத எப்படி பண்ணனும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்,
2: புரிஞ்சிடுச்சு.
3: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: பாடல் 1 கும்கி படத்திற்காக டி மானின் இசையில் ஹரிச்சரன் பாடியது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். ஜல் ஜீவன் மிஷன் 2.0 எனப்படும் மத்திய அரசின் திட்டம் கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிற்கும், அதாவது வீட்டுக்கு வீடு குழாய் இணைப்பு தரப்பட்டு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் ஒரு திட்டமாகும். 2019 மத்திய ஜல் சக்தி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 8.69 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புறங்களில் ஒரு நபருக்கு தினமும் 55 லிட்டர் குடிநீர் என்கிற விகிதத்தில் சுத்தமான குடிநீர் வழங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீரின் தரம் மற்றும் நீர் மேலாண்மைக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உழைப்பும் நேரமும் சேமிக்கப்பட்டு அவர்கள் வேறு பணிகளில் கல்வியில் கவனம் செலுத்த முடியும். பாதுகாப்பான நீரால் சுகாதார கேடுகள் குறைவதோடு கிராமப்புற வாழ்க்கை தரமும் உயர்கிறது. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் இத்திட்டத்திற்காக சுஜலம் பாரத் என்கிற பெயரில் தேசிய டிஜிட்டல் கட்டமைப்பு நிறுவப்பட்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு ஐடி ஒதுக்கப்பட்டு அதன் மூலம் நீர் வீட்டின் குழாய் வரை சென்றடைவதை, அதாவது முழுமையான குடிநீர் விநியோகத்தை வரைபடமாக காண வழிவகை செய்யப்படுகிறது. ஹர் கர் ஜல் எனப்படும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் என்கிற இத்திட்டத்திற்கு சமூகத்தின் பங்களிப்பு முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜல் உற்சவ் நிகழ்வும் நடைபெற உள்ளது. ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 12.56 கோடிக்கும் அதிகமான கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட நாடு முழுவதுமான 19.36 கோடி கிராமப்புற வீடுகளில் 15.80 கோடி வீடுகள், அதாவது 80% வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது மத்திய ஜல் சக்தி அமைச்சகம். இத்திட்டத்தின் தாக்கம் குறித்து WHO உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகள் மற்றும் தனி நபர்கள் மதிப்பிட்டு தங்களுடைய ஆய்வை வெளியிட்டுள்ளனர். அதன்படி 9 கோடி பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் தண்ணீர் எடுக்கும் வேலையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், 5.5 கோடி மணி நேரங்கள் சேமிக்கப்படுவதாகவும், சுகாதாரமற்ற நீரால் ஏற்படும் 400,000 இறப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்புகள் 30% குறையவும், ஆண்டுதோறும் 136,000 உயிர்கள் காப்பாற்றப்படும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 59.9 லட்சம் நேரடி மற்றும் 2.2 லட்சம் மறைமுக வேலை வாய்ப்பு சாத்தியப்படும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஜல் ஜீவன் மிஷன் 2.0 சரியான உள்கட்டமைப்பு, 24 மணி நேர தண்ணீர் சேவை, நிலையான செயல்பாடு மற்றும் நீண்ட கால பராமரிப்பு வழியாக கிராமப்புற வாழ்வாதாரங்களை மேம்படுத்தி வளர்ந்த இந்தியா விக்ஷித் பாரத் 2047 இயக்கத்திற்கு வலு சேர்ப்பதை நோக்கமாக கொண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். முதல் பாடல் வருஷம் 16 படத்திற்காக இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி.
3: தகுதி தருகிட

தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. திரைசையை நிறைவு செய்யும் பாடல் கோபுர வாசலிலே படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி, மனோ, மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் என் சுரேந்தர் பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேரம் 2:30.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. ஐயா வணக்கங்க. ஐயா
1: வணக்கமுங்க. நான் பெரிய கலந்தைங்க, என் பேர் ரங்கனுங்க. நாங்கள் காட்டு வேலைக்கு தான் போகிறதுங்க.
0: ஐயா நீங்கள் வந்து பெரிய கலந்தை, இங்கே வந்து நிறைய மரங்கள் இருக்குது. வேப்ப மரம் வச்சுருக்கிறீங்க, புங்க மரமெல்லாம் இருக்குது. உங்கள் ஊரை சுற்றியுமே தென்னை மரங்கள் நிறைய வச்சுருக்கிறீங்க. நல்ல இயற்கை சூழலோடு உங்களுடைய ஊர் இருக்குது. இந்த மரங்கள்லாம் நீங்கள் தான் நட்டுனதாங்க ஐயா?
1: ஆமாங்க, எல்லாம் நாங்கள் தான் நட்டுனதுங்க. இந்த மரங்கள்லாம் நாங்கள் சிறு வயசாக இருக்கிறப்ப நட்டுனதுங்க. அவர் இப்போ மரங்கள் ரொம்ப பெருசாகிடுதுங்க. அப்புறம் நாங்கள் இப்படி தான் எல்லாம் பாடுபடுதுங்க. விவசாய தொழில் தானுங்க. அப்புறம் அதனால நாங்கள் எதுவும் வேலை வெட்டிக்கு போயிட்டு இருக்கிறது தானுங்க. அப்புறம் வேலை இருந்தால் போகிறது, வேலை இல்லைன்னா எங்கேயோ போட்டாலும் அங்கேயும் சுற்றி இருக்கிறது தானுங்க.
0: உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆச்சுங்க ஐயா?
1: எனக்கு 70 இருக்குங்க. 70 வயசு இருக்குங்க.
0: நீங்கள் சின்ன வயசுலேருந்து விவசாய தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க.
1: ஆமாம்.
0: சின்ன குழந்தையாக இருந்து உங்களுடைய அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் படிச்சிங்களா அந்த காலத்தில்?
1: படிக்கலைங்க. அந்த காலம் எங்களை படிக்கலாம் வைக்கிறீங்க. நாங்கள் தக்குரியாக இருக்கிறவங்க தான். இப்படி தான் காடு வேலை இருக்குது, கிடைக்கிற வேலைக்கு அங்கே இங்கே போவோமுங்க. நாங்கள் எங்கள் குழந்தைகள் வேணால் படிக்க வைச்சோம். அப்புறம் நாங்கள்லாம் சும்மா அந்த காலத்தில் எங்களை படிக்க வைக்கலைங்க அப்பா அம்மாலாம். நாங்கள் பருத்தி எடுத்தோம், மிளகாய் பொறிச்சோம், அதெல்லாம் வந்தானுங்க. நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அந்த காலத்துலேயே சின்ன பையனை பிடிச்சா நல்லா பாடுபட்டுக்கிறந்தானுங்க. அப்போ இன்னமே பாடுபட்டு திறக்கிறோங்க.
0: பொதுவாக ஒரு நல்ல கிராமம் இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு என்னென்ன விவசாய தொழில் இருக்குங்க ஐயா?
1: தென்னை மாதிரி தானே ஜாஸ்திங்க. அப்புறம் அப்போ ஜாஸ்தியாக அந்த மாதிரி முதலியெல்லாம் பருத்தி மிளகாயெல்லாம் இருந்ததுங்க. இப்போ எல்லாருமே தோப்பு தான் பண்ணிட்டாங்க. எல்லாம் தேங்காய் போடுறதுக்கு அதுக்கு இதுக்கு தானுங்க. அதே அந்த மரத்துக்கு களை வெட்ட போவோம், அந்த லவுண்டு கட்ட போவோம், இந்த மாதிரி வேலைக்கு தான் போவோமுங்க. அப்புறம் ஏதோ பாத்தி கீத்துக்கு போடுறதா கொஞ்சம் நஞ்சா இதெல்லாம் விவசாயம் பண்ணாங்கன்னா இந்த தக்காளி இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் நட்டுவாங்க. இந்த மாதிரி வேலைக்கு தான் போவோமுங்க.
0: ஆடி மாதத்தை பொறுத்த அளவுக்குங்க தென்மேற்கு பருவமழை இங்கே நல்லா வரணும். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஊர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க.
1: மழையே இல்லைங்க இந்த வருஷம். மேக்கத்த மழையே இல்லை, கோடை மழையே எங்களுக்கு இல்லைங்க. தண்ணிக்கே கொஞ்சம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டேங்குது. குடிநீர் தண்ணிக்கே எங்களுக்கெல்லாம் இருக்கிறக்க ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டேங்குது.
0: மழை காலத்துலேங்க ஐயா இங்கே விதப்பெல்லாம் போடுவீங்களா?
1: எல்லாம் போடுவோங்க. மழை காலத்தில் எல்லாங்க சித்திரை போக மிதப்புங்க. அப்புறம் தை மாசியில் அந்த சமயத்தில் கொஞ்சம் எல்லாம் இந்த தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு வேலை போடுறது காடுகளுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோங்க.
0: இப்போது இருக்கக்கூடிய சூழலில் விவசாயம் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருதுங்க ஐயா. ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மர கிராமங்களில் நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் பயிர் வகைகள் சொன்னீங்கள்ல, என்னென்ன பயிர் வகைகள் போடுறீங்க ஐயா? வேதப்பள்ளம்
1: வேதப்பள்ளங்க, தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு போடுவோங்க. இந்த நரிப்பயிருங்கிறது இந்த மாதிரி பயிறு எல்லாம் கொள்ளு போடுவோங்க. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்ற பொருளுக்கு எல்லாம் போட்டு விதைச்சி எல்லாம் அறுவடை பண்ணுவோங்க.
0: மலைப்பாளையமில் நாச்சம்மாள் வெங்கடாசலம்னு ஒரு அம்மா சொன்னாங்க, நரிப்பயிரில் நிறைய நாங்கள் மாவு பண்ணுவோம் அந்த காலத்தில், கரும்பு சர்க்கரை எல்லாம் கலக்கி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்காங்க ஐயா?
1: ஆ இருக்குதுங்க. நாங்களும் அந்த மாவு எல்லாம் இந்த பச்சை பயத்துலேயுமே கரும்பு சர்க்கரை போட்டுங்க, மாவுகளெல்லாம் நல்லா பிரமாதமாக செஞ்சு சாப்பிடுவோங்க. இப்போத்துக்காரருக்கு அது பிடிக்கும்.

0: தெரியாதுங்க. நம்மளுக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க, பாட தெரியாது, அதுதான் காரணம். பேசுகிறதால இது மாதிரி மொழிகளாக எது வேணால் நல்லா பேசுவேன், தெளிவாக பேசுவேன், அதில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பாடம் மட்டும் தெரியாதுங்க. எல்லாம் எங்களுக்கு வயசு போய் 70 இருக்குமுங்க. இந்த மாதிரி தானுங்க, நாங்கள் ஏதோ வேறு இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து இப்படியே சாயந்தரமானால் வந்து அப்படியே 2 பேர் 3 பேர் சேர்ந்து உட்காந்துக்குவோம். அப்புறம் இப்படி தான் பொழுதுபோக்கு ஏதோ பாடுபாடு பேசிகிட்டு இருக்கிறதானுங்க.
1: ஐயா, உங்களுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க ஐயா?
0: எங்கள் வீட்டிலைங்க ஒரு பையனமும் மருமகன் எங்கள் பொம்பளை 4 பேர் இருக்கிறோமுங்க.
1: உங்களுடைய மகன் என்ன படிக்க வச்சீங்க? அவர் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு?
0: அவர் வேறு எங்கேங்க எல்லாம் படிக்க வச்சுருக்கிறார்.
2: காலேஜ் மட்டும்
0: காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுட்டோம்.
2: வேலை தான் இல்லைங்க.
0: இந்த கேஸ் வண்டிக்கே ஓட்டிகிட்டே இருக்கிறான். படிக்க வச்சதெல்லாம் நல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்க வச்சுருக்குறவங்க. ஆனால் அவனுக்கு வேலை அமைப்பு இல்லைங்க, என்ன பண்ணுறது நாங்கள்?
1: ஐயா, நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போலினாலுமே உங்களுடைய குழந்தைய நல்லா படிக்க வச்சுருக்கிறீங்க. தற்போது அவங்க வந்து ஒரு தொழில் பார்த்துட்ருக்குறாங்க. பார்க்கட்டுங்க ஐயா, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வேலை அவருக்கு கிடைக்கும்.
0: கிடைச்சா தேவையான பண்ணிட்டு இல்லையா, நாங்கள் கிடைக்கணுமானதான் வரேன்.

0: யாரெல்லாம் இருக்கீங்க ஐயா?
1: எங்கள் வீட்லேங்க ஒரு பையனுமே மருமக எங்கள் பொம்பளை நாலு பேர் இருக்கிறமங்க.
0: உங்களுடைய மகன் என்ன படிக்க வச்சீங்க? அவர் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு?
1: அவர் வேறு எங்கேங்க எல்லாம் படிக்க வச்சிருக்கிறார்.
2: காலேஜி மட்டும்
1: காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிட்டோம்.
2: வேலை தான் இல்லைங்க.
1: இந்த கேஸ் வண்டிக்கே ஓட்டிகிட்டே இருக்கிறான். படிக்க வச்சதெல்லாம் நல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்க வச்சிருக்கிறவங்க. ஆனால் அவனுக்கு வேலை அமைப்பு இல்லைங்க. என்ன பண்ணுறது நாங்கள்?
0: ஐயா, நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலினாலுமே உங்களுடைய குழந்தைய நல்லா படிக்க வச்சுருக்கிறீங்க. தற்போது அவங்க வந்து ஒரு தொழில் பார்த்துட்ருக்குறாங்க. பார்க்கட்டுங்க ஐயா, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வேலை அவர் கிடைக்கும்.
1: காண பண்ணிச்சுலையா? நாங்கள் கிடைக்கணுமானு தான் வரம் கேட்டிருக்கிறேன். எங்கே வேலை கிடைக்குதுங்க? எல்லாம் வேலையும் கிடைக்கிறதில்ல, ஒன்றும் கிடைக்கிறதுங்க. எங்கேயா போக வர பக்கம் வார பக்கம் ஒரு நாள் ரெண்டு நாள் போகிறான் பாருங்க. இதுதான் வேலைங்க
0: ஐயா. இங்கே கிராமத்தை பொறுத்தளவுக்கும் நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே ஆடுகள்லாம் நிறைய கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டில் வந்து ரெண்டு ஆடு ரெண்டு மாடுமெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தொழில் நிறைய பண்ணுறாங்களாங்க ஐயா?
1: பண்ணுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆடு குட்டி அதை நாங்களும் தான் வச்சுருந்தவங்க. இப்போல்லாம் ஒன்றும் வயசானதுனால நாங்களாம் ஆடுக மாடுகள்லாம் ஒன்றும் வச்சு வளர்த்துறது இல்லை. முடிகிறது இல்லைங்க. இப்போல்லாம் ஒன்றும் வச்சு வளர்த்துறதில்லை. முடிகிற வேலையே செஞ்சுக்கிறதுங்க இல்லையா? நாம எங்கே போய் மாடுகளை வச்சு வளர்த்துறது?
0: உங்களுக்கு இந்த பக்கத்துலேங்க ஐயா என்னென்ன கிராமங்கள் இருக்குதுங்க?
1: இந்த பக்கத்தில் எங்கள் ஊரை பார்த்தீங்க, வேமன்றாம்பாளையம்ங்க, மெட்வாவி, அப்புறம் நாராயணாக்கிம்புதூர், வடசத்தூர், காட்டம்பட்டி, இந்த மாதிரி கிராமம் இருக்குதுங்க. பக்கம் பக்கமாக கப்பினிவாளையா இந்த மாதிரி ஊருக்கு இருக்குதுங்க. இங்கெல்லாம் வேலைக்கு போவோம்ங்க நாங்கள். இந்த மாதிரி ஊருக்கு எல்லாமே போவோம்ங்க, எல்லா பக்கமும்.
0: நீங்கள் இருக்கிறத வந்து பெரிய குழந்தைங்க ஐயா. ஐயா, இங்கே நிறைய விவசாயிகளுங்க நாட்டு மாடு நாட்டு காளைகள்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. எதுக்காகங்க ஐயா?
1: எல்லாம் அவங்கவுங்களுக்கு விருப்பட்டதை வாங்கி மேய்க்கிறது தானுங்க. அவங்கவுங்களுக்கு நாம் இது மேய்க்கணும் அப்படின்னா காலாட்சி மாடுக நாட்டு மாடுக எது எது அவை அவைக்கு விருப்பங்களோ அந்த மாடுகளை வச்சு வளர்த்திட்டு இருக்கிறது தானுங்க. அப்புறம் விருப்பம் இல்லையானா விற்கிற போது விற்று போடுறது தானுங்க. மறுபடியும் ஏதோ கண்ணு கலர் வாங்கி மேய்க்கிறது தானுங்க.
0: நிறைய வண்டிகளும் பூட்டி வரிசையாக போயிட்டுருக்குறாங்க. நிறைய ஆர்வமாக இருக்கிறாங்களா இளைஞர்கள் எல்லாம்?
1: ஆ, இருக்கிறாங்க. எல்லாம் வண்டிகளெல்லாம் ரேஸுகள்லாம் ஓட்டுவாங்க. அவங்க எல்லாம் அவங்கவுங்க ஒரு இதுக்கு ஒரு பக்கம் எல்லாம் மேய்ச்சி நல்லா காளைகள்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் பந்தயம் போட்டு ஓட்டுக்கு போவாங்க. எல்லாமே செய்வாங்க அவங்கவுங்க விருத்துக்கு. இந்த கிராமத்துக்குள்ளே எல்லாருமே இந்த மன்றமலையை மெட்டுவாகி இந்த மாதிரி கிராமத்துலேங்க எல்லா பக்கமே பிடிச்சிட்டு போய் எல்லாம் ஓட்டுவாங்க. அவங்க அவங்க எங்கேயோ போய் பந்தயத்துக்கு எல்லாம் கட்டி அவை விருப்பமாக ஓட்டுறது எனக்கு.
0: ஐயா, உங்களுடைய அப்பா அம்மா பேர், உங்களுடைய உடன் பிறந்தவங்க பேர் கொஞ்சம் பகிர்ந்துக்குங்களேன்.
1: எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் இல்லைங்க, ஆனால் அது வேணால் சொல்கிறதுங்க.
3: சொல்லுங்கள்.
1: அப்பா பேர் அம்மாசைங்க, அம்மா பேர் வள்ளி. அவங்கள போய் சேர்ந்து ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க.
3: கூட பிறந்தவங்களுங்க ஐயா?
1: கூட பிறந்தவங்கள அண்ணன் கூட அஞ்சு பேருங்க, ஒரு அக்கா ஆறு பேர், அவ்வளோதானுங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்கள் வந்து அந்த காலத்திலிருந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. கூட்டு குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேங்க ஐயா, எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கணும் நம்ம?
1: அதெல்லாம் கூட்டு குடும்பம் இருக்கிற போது எல்லோரும் ஒத்துமையாக இருந்தோம்ங்க. அவங்கவுங்க கல்யாணம் காய்ச்சியெல்லாம் மூச்சுதுமா அவங்கவுங்க தனித்தனியாக குடித்தனம் போயாச்சுங்க. அவங்கவுங்க வீடு வாசலில் தனியாக கட்டிட்டு அவங்கவுங்க தனித்தனியாக போயிட்டாங்க. அவங்கவுங்க சந்தோஷமாக திறக்கிறாங்க. எல்லாம் சொல்கிற போது எல்லாருமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, எல்லாம் கேட்டு இருந்தாங்க. அதுக்கும் பிறகு எல்லாம் அப்போ அவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக எல்லாம் பெருசுக்காக காட்டி அவங்க அவங்க தனித்தனியாக அவங்க எல்லாம் கல்யாணம் காய்ச்சி மூச்சுதுமே அவங்கவுங்க தனியாக போயிட்டாங்க. எல்லாருமே ஒத்துமையாக இருந்தவங்க இருக்கிற வரைக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக நல்ல முறையாக தான் இருந்தேன். அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க தனியாக கல்யாணம் காய்ச்சி மூச்சு போனதுக்கு பிறகு அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்குறாங்க. ஆமாங்க.
0: எப்படிங்க ஐயா, அந்த கூட்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி ஒரு அக்காவோட எல்லாம் ஒட்டுக்காக இருந்தீங்க, எல்லாம் ஒத்துமையாக இருந்தீங்க. விளையாடுறது, அப்புறம் ஒரு தொழில் செய்கிறது, ஒரு பாட்டு பாடுறது, ஓடி ஆடி விளையாடுறது, அந்த மாதிரியில் இருந்திருக்குமில்லங்க ஐயா? அதை பற்றி கொஞ்சம் எப்படின்னு சொல்லுங்களேன்.
1: அந்த மாதிரியெல்லாம் அப்போ தான் இதையெல்லாம் சொல்லி எதுக்காகுதுங்க, ஆறு கேட்குறமாங்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுதானுங்க. அந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் சொன்னால் இந்த காலத்துக்காரருக்கு பிடிக்காதுங்க. அதனால நாங்கள் அதையெல்லாம் இதை விரும்பி இதே சொல்கிறது இல்லைங்க. இப்போ எப்படியே நடக்குதுங்களா, அதை வச்சு தான் எல்லாம் பேசிக்கிறது, அதை வச்சு பார்த்துக்கிறது. அந்த காலத்தில் இதையெல்லாம் நாம் சொன்னால் அதையெல்லாம் ஒருத்தர் காதில் போட்டுக்க மாட்டாங்க. நாங்கள் சொல்கிறதும் இல்லைங்க அதையே.
0: ஐயா, இங்கே நீங்கள் விவசாய தொழில் நிறைய பண்ணிகிட்ருக்குறீங்க. உங்களுடைய சின்ன வயசில் என்னென்ன தொழில் செஞ்சீங்க ஐயா?
1: நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி பருத்தி மிளகாய் எடுக்கிறதுக்கு, களை வெட்டுறதுக்கு இந்த வேலைக்கு தான் போவோம்மா. வேறு என்ன வேலை செய்யணும்? இந்த மாதிரி வேலை இருக்கிற வேலைக்கு தான் போயிட்டு இருந்தோம். அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் தென்னை மரங்கள் நட்டினதுமே வேலை சரியான மாதிரி வேலை இல்லைங்க.
0: அப்புறம் ஏர் ஓட்டுறது, இந்த பாத்தி கட்டுறது, அதெல்லாம் எப்போ பழகினீங்க?
1: அதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்தில் இருந்து அந்த வேலையெல்லாம் செய்வேனுங்க. ஒரு 10-15 வருஷத்துலேருந்தோ கொஞ்சம் அந்த மாதிரி வேலைகள்லாம் பொம்பளை கூட எல்லாம் களை வெட்டுறக்கு போகிறது, இந்த மாதிரி பருத்தி மிளகாய் எல்லாம் செய்யிருக்கு. அந்த கண்டிஷன் இருக்கிறதே போவோங்க நாங்கள்லாம். அப்புறம்லாம் அந்த வேலையெல்லாம் ஆறுப்போ செய்கிறாங்க. அப்புறம் அது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம செஞ்சோமுங்க, அதோடு சரி, அவ்வளோதானுங்க.
0: இந்த வேலைகள்லாம் இப்படிதான்.

0: செய்யணும் இல்லை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு உங்களுடைய அப்பா உங்களுக்கு வழிகாட்டினாரா?
1: அப்பா அம்மாலாம் வழிகாட்டலைங்க. நல்லா வேலைக்கு போகணும்னு இப்படியே போகிறவங்க கூட சேர்ந்தே போகிறதா வரதாருங்க. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அப்படியே வேலையை கற்றுக்கிறது இப்படி போய் பழகினதானே எல்லாம் செஞ்சுருந்தேன். அம்மா அம்மா அப்பெல்லாம் கொஞ்சம் வயசுங்க. அப்புறம் அவைய எல்லாம் வீட்டாளம் இருந்தாங்க. அப்புறம் வீட்டாளம் இருந்ததுக்கு பிறகு நாங்கள் எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வேலை வேட்டிக்கு போயிட்டு எப்படியும் அப்புறம் அவங்க கூடமே ஒத்துழைச்சிட்டு இருந்ததானுங்க.
0: உங்களுக்கு எத்தனாவது வயசில் திருமணம் நடந்துச்சுங்க ஐயா?
1: திருமணம் நடந்தாலே ஒரு 25 இருக்குமுங்க. ஆ, கல்யாணம் முடிக்கும்போது 20-25 இருக்குமுங்க.
0: உங்களுடைய மனைவி சொந்தங்களா உங்களுக்கு?
1: சொந்தம்தானுங்க, சொந்தமானவங்க.
0: அவங்க என்னென்ன தொழில் செய்கிறாங்க ஐயா?
1: அது எந்த தொழிலுமே இந்த மாதிரி தானுங்க. எங்களோட காடு வேலைக்கு தான் போகிறதுங்க. வேறு எந்த தொழில் போய் நாங்கள் செய்ய போகிறோம்? எல்லாம் இந்த காட்டு வேலை தானுங்க. எல்லாம் பொம்பளைக்கு போனால் களை வெட்டுறக்கு போகிறது, ஆம்பளைக்கு மீன் இந்த பாத்தி வரணும் போடுறக்கு, இந்த மாதிரி வேலைக்கு போகிறது தானுங்க. நாங்கள் போய் எந்த வேலை செய்ய போகிறோம் உண்ணி?
0: ஐயா, இங்கே பொதுவாக விவசாயம்னு எடுத்துட்டாலே ரொம்ப மழை வந்துருச்சுனாலுமே நம்மளுக்கு காட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு 10 நாள் சிரமமாக இருக்கும். ரொம்ப வெயில் அடித்தாலுமே இங்கே வேலைகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். எப்படிங்க ஐயா உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்களேன், மழை வந்துச்சுன்னா அந்த சமயங்களில் எந்த அளவு சிரமப்படணும்?
1: மழை வந்ததுன்னா அப்படி 10 நாள் வேலை இல்லாமல் நல்லா சும்மா தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிச்சதுன்னா வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா போவோம். 10 நாளைக்கு நல்லா வேலைக்கு கிடைக்கே. அந்த மாதிரி இப்போ வேலைக்கு போகும்போது கஷ்டம் இல்லாமல் போவோங்க. எதோ 2 மணி சம்பாரிச்சிக்கலாம். மழை பிடிச்சதுன்னா அப்புறம் வீட்டில் உட்காந்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தானுங்க வேலைகள்லாம். இந்த மாதிரி தானுங்க மாம்பட்டி வேலைகள்லாம்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெட்ஸ் கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து நம்மிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய குழந்தை ரங்கன் அம்மாசை அவர்கள். பிரசித்தி பெற்ற கோயில் இங்கே நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. பெரிய குழந்தை அப்படின்னா அங்கே நிறைய கிராமங்கள் சுற்றியும் இருக்குது. உங்கள் ஊர்லேயும் பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கும். இங்கே பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னா என்ன கோயில் சொல்வீங்க ஐயா?
1: கோயில் இருக்குதுங்க, ஆதீஸ்வரன் கோயில் இருக்குது, அப்புறம் இங்கே வீரமாச்சி கோயில் இருக்குது, அதே மாதிரியே வஞ்சத்த கோயில் இருக்குதுங்க பெரிய குழந்தையில். அப்புறம் சுற்றி கோயில்கள் நிறையா தான் இருக்குதுங்க. கருப்பன் கோயில் இருக்குதுங்க, மதுரை வீரன் இருக்குது, எல்லா கோயிலும் இருக்குதுங்க இங்கே.
0: ஐயா, இங்கே நீர் ஆதாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தோட்டத்துக்கு தண்ணி பாய்கிறதுக்காகட்டும் வீட்டுக்கு குடிநீர் ஆகட்டும், உங்களுக்கு வாய்க்கால் தண்ணியெல்லாம் வருதுங்களா?
1: வாய்க்கால் தண்ணி வருமுங்க, அது ஏதோ ஒரு 6 மாதத்துக்கு வருமுங்க, அப்புறம் 6 மாதம் நின்று போகும். இப்படி ஏதோ இந்த ஆடி இதில் வாய்க்கால் தண்ணி வருமுங்க, அது 1 வருஷத்துக்கு 1 வருமுங்க. இந்த வருஷம் ஆடியில் விட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஆடியிலே வருமுங்க. அப்புறம் தண்ணி ஏதோ வந்தால் கொஞ்சம் இப்படியே குடிக்கிற தண்ணிக்கெல்லாம் கஷ்டமாக இருக்காதுங்க, இல்லைன்னா கொஞ்சம் எல்லாம் சிரமமாக தான் இருக்குமாங்க.
0: உங்களுடைய ஊர் நல்ல மேட்டு பகுதியாக இருக்குதுங்க ஐயா, காற்று பயங்கரமாக அடிக்குது. எப்படிங்க ஐயா அந்த காற்றுலாம் இருந்து உங்களுக்கு பழக்கமாயிடுச்சா?
1: அப்படியே இருந்தாலும் அனுபவம் ஆகிடுதுங்க எங்களுக்கு. அப்புறம் குளிர் அடித்தா போரி வேறு போத்திக்க வேண்டியதானுங்க, இல்லைன்னா வேலை வெட்டி செய்கிற போது அப்படியெல்லாம் உஷம் ஆகிக்குமாங்க, அப்படி பாடுபடுற போது, இல்லைன்னா அப்புறம் பிரி இறக்குற போது அது ஒரு இதாக இருக்குமுங்க.
0: நல்லா பழகிட்டீங்க.
1: நல்லா பழகிட்டுமுங்க. எப்படி அப்புறம் பழகினா அப்புறம் ஏதோ ஒரு வேலை வெட்டி கற்றுக்கிறதானுங்க.
0: இந்த மாதிரி காற்றும் வேகமாக அடிக்கும், அதே மாதிரி மழை பெஞ்சதுனாலுமே உங்களுக்கு கோடமலை பயங்கரமாக சரு சருன்னு அப்படியே அடிக்குங்க ஐயா. கோடமலையும் உங்களுக்கு நல்லா வரும். எப்படிங்க ஐயா, ஒரு காற்று அடிச்சதுன்னா ஒரு மழை வருங்களா?
1: மழை வருமுங்க, ஒரு காற்று அடித்தா ஒரு மழை வருமுங்க. அந்த மாதிரி இந்த வருஷமெல்லாம் கொஞ்சம் நம்ம வளர்ச்சியாக போச்சுங்க, ஒன்றும் மழை ஒன்றும் அவ்வளோ இதாக பெய்யலைங்க. இல்லாட்டி ஒரு காற்று அடித்தா பின்னாடியே மழையும் வருமுங்க, அதெல்லாம் அந்த காலம் போச்சுங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தானுங்க இப்போல்லாம் மழையை நம்பாவே இழுத்து பிடிச்சிட்டு மழையெல்லாம் நம்ப உப்புறவாக தான் பெய்யுதுங்க. வலுவாக மழை இல்லைங்க இந்த வாட்டி.
0: ஐயா, உங்கள் வீட்டில் நீங்களும் அம்மாவும் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறீங்க, காலையில் எந்திரிக்கணும், சமையல் எல்லாம் செய்யணும், அப்புறம் மத்தியானத்துக்கு நம்ம கொண்டுட்டும் போகணும், அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? ரெண்டு பேர் கலந்து வேலையெல்லாம் செஞ்சுக்குவீங்களா?
1: எல்லாம் செஞ்சுக்கோங்க, எல்லாம் ரெண்டு பேரும் கலந்தாலும் உண்ணாமே நல்லா வேலை செஞ்சுட்டு தாக்குறோமுங்க. ரெண்டு பேருமே பாடுபட்டு தாக்குறோமுங்க. பாடுபடாமல் அப்புறம் கஞ்சி வேணுமாருங்க, கஞ்சிக்கு எதிர வழி வேணுமாருங்க.
0: நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அம்மாவுக்கு என்னென்ன ஒத்தாசை செஞ்சு கொடுப்பீங்க?
1: நாங்கள் எதோ முடிஞ்சதை ஒத்தாசை செய்வீங்க, இல்லைன்னா அந்த அம்மாவில் எதாவது செஞ்சுக்கணும். நாங்கள் எங்கள் பாட்டு வேலைக்கு போயிருமுங்க, அப்புறம் அந்த அம்மாவில் எதாவது செஞ்சுக்கணும்.
2: தண்ணி எடுத்து கொடுக்கறது
1: ஆதாலும் இல்லைங்க, ஆதாலும் பூரா இப்போ அவையில எல்லாம் செஞ்சுக்க வேண்டியதான். இருந்தால் சப்போர்ட் பண்ணுறது தானுங்க, இல்லையானே இல்லைங்க. அது
2: உங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க,
1: எங்களையால எதிர்பார்க்க மாட்டாங்க, எல்லாம் அவங்களே செஞ்சுக்குவாங்க. எல்லாம் நாங்கள் இருந்தால் இருக்கிற போது செய்கிறது தானுங்க, இல்லையானா அப்புறம் அவங்களே எல்லாம் செஞ்சுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க.
0: நம்ம நகரத்தில் இருக்கும்போதுங்க ஐயா பொழுதுபோக்குக்கு நிறைய இடங்கள் இருக்குது, போகிறோம் வாரோம், நிறைய பேர்த்து பார்க்குறோம். இது கிராமம், பொழுதுபோக்குன்னு பெருசாக நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படிங்க ஐயா உங்களுடைய மனதை இதமாக வச்சுக்கிறீங்க? ஏதாச்சும் பாட்டு கேட்குறீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்களா?
1: அதையெல்லாம் இப்போதைக்கெல்லாம் பாருங்கள், இந்த டிவி வந்துக்குதுங்க, இந்த டிவி வந்ததுனால அப்படியே சித்த சித்த அந்த நாடகங்க அந்த டிவி போட்டு ஏதோ ஒன்று பார்ப்போங்க. இப்போல்லாம் அதுதான், பின் சும்மா எந்த நேரம் உட்காந்துருக்க முடியாதுங்க. இப்போல்லாம் டிவி வந்துடுதுங்களா, மிந்தியாட்டெல்லாம் அந்த பொம்மை கூத்து அதுக்கெல்லாம் இருந்ததுங்க, அதுக்கெல்லாம் இல்லைங்க. இப்போ டிவி வந்திருக்குது, டிவிகளை போய் பார்த்துட்டு ஏதோ விஷயத்த பொழுதுபோக்கு அப்படியே போயிட்டு வந்துட்டு உட்காந்துக்கிறது தானுங்க. 400 ரூபாய்க்கு ஒன்று போகணும், போய் காழவும்.
2: அப்படிங்களா?
1: தோட்டம் போகணும்,
2: தண்ணி ஓட்டுக்கு போகணும்.
1: ஐயோ, நான் தோட்டம் போகணும், நான் வருவனுங்க போவேன்.
0: ஐயா, நீங்கள் இப்போ அவசரமாக கிளம்பணும் அப்படிங்கிறீங்களே, எங்கே போகிறீங்க ஐயா?
1: நான் தோட்டத்துக்கு போகணுங்க, தோட்டம் போய் இப்போ தண்ணி ஓட்டுக்கு போகணுங்க. இப்போ தண்ணி ஓட்டுக்கு போகிறதுக்கு தான் இப்போ நான் அவசரமாக போகணும்னு சொல்கிறேங்க நான்.
0: ஐயா, இப்போ வந்து சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு, இனி போய் தண்ணி விடுவீங்களா?
1: போய் தண்ணி எடுத்துவிட்டு கேட்டு வேலை மாற்றி விட்டு வரணுங்க. போய் மாற்றி விட்டு வந்து மாட்டேன், தண்ணி ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் இருந்தாலும் அந்த தண்ணி விட்டு போட்டு தான் வருவேன்.
0: இப்போ வந்து இருட்டாயிடுச்சலங்க, நிறைய பதவலெல்லாம் இருக்கும், கொஞ்சம் பாதுகாப்பாக தானே போகிறீங்க?
1: எல்லாம் பார்த்துட்டு பேட்டரி கொண்டு பாதுகாப்பாக தான் போகும்போங்க. அப்புறம் இருட்டு கூட போய் இங்கே என்ன பண்ணுறதுங்க, போகும்போது கையில் பேட்டரி கொண்டு போகிறது தானுங்க.

0: அப்புறம் போய் அதே பார்த்து நிறுத்தி போட்டு அப்புறம் வந்துடுறதானுங்க.
1: நல்ல உப்பச காலத்துக்கு நிறைய பாம்பு வள்ளி பூச்சிகளாக வரும், அதையெல்லாம் எப்படிங்கய்யா பார்ப்பீங்களா?
0: அதெல்லாம் இப்போ சகசமாக அதெல்லாம் போகிறதா வரதானுங்க. அப்புறம் எதாவது அடிக்கிறதா இருந்தால் அடிக்கிறதா, அது போகிறதா இருந்தால் போய்க்க வேண்டியதா, தப்பிச்சு போகிறது எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது தானுங்க. அப்படியே அதுக்கு மனசு இருக்க மாதிரி அதே போய் சுற்றிட்டு இருக்குமுங்க. எல்லாம் இந்த மாதிரி அது சகசமாக இருக்கிறது தானுங்க.
2: நம்மளும் பாதுகாப்பாக
0: பாதுகாப்பாக நாமளும் இருந்துக்கிறதா, கையில் போகும்போது பேட்டரை கொண்டு போகிறது தானுங்க.
2: செருப்பு போட்டு போனேன்.
0: ஆமாங்க, எல்லாம் செருப்பு போட்டு அப்படி போகிறது தானுங்க.
1: சரிங்கய்யா, நீங்கள் பேசும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுகிறீங்கய்யா. நிறைய தகவல் எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. இப்போவுமே நீங்கள் வந்து இரவுமே ஒரு வேலை செய்யணும், நான் தண்ணி எடுத்து விடணுங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறீங்க, இன்னுமே செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக நாங்கள் கேட்டதுக்கெல்லாமே சுவாரஸ்யமாக சொன்னீங்க. உங்களுக்கு ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 MHz சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? அப்புறம் நாங்கள் உங்களோட பேசினேன், அப்புறம் இந்த மாதிரின்னு சொல்லி சொல்ல காட்டி நாங்களே ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், இப்படி இப்படி எனக்கு விவரத்தை சொன்னேன். அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ரேடியோவில் வரும்போது அங்கிறத எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. அவங்க எங்கேருந்து வந்தவங்க என்னை கேட்டாங்க, நான் இந்த மாதிரி ஏதாவது சொன்ன விவரத்தை ரேடியோ நிலையத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. வணக்கமுங்க.
3: இதுவரை கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து நம்மிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய குழந்தை ரங்கன் அம்மாசை அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை, இதில் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில்குமி இடம்பெறுகிறது. வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்மஸ்ரீ எம் பத்ரப்பன் குழுவினர். வணக்கம் நேயர்களே.
4: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
5: 9940903835
4: அல்லது
5: 8222649459
4: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
5: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
4: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர், நேரம் 3 மணி. மத்திய அலை 999 கிலோஹெட்ஸில் இன்றைய பகல் நேர ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30 திரை இசையுடன் தொடங்கும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:30. நேயர்களே, இன்றைய மாலை ஒலிபரப்பின் முதல் நிகழ்வாக திரை இசை கேட்கலாம்.

வலம் வந்தது கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகியின் குரல் வண்ணத்தில் தென்றலே என்னை தொடு திரைப்பட பாடல். நேயர்களே, திரையிசையில் இனி வரும் அடுத்த பாடல் ஊமை விழிகள் திரைப்படத்திற்காக எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா ஆகியோரின் குரல் வண்ணத்தில் அமைகிறது.

வலம் வந்தது. பாடும் பறவைகள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல் வண்ணத்தில் அமைந்தது பாடல். நேயர்களே, திரையிசையில் இனிவரும் அடுத்த பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சித்ராவின் குரல் வண்ணத்தில் இதோ பாடல்.

நேரம் 6 மணி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இதே அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய மாலை ஒலிபரப்பிற்கான நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து இன்று மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம், இன்று 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். இன்று 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரை கானம், 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் டெல்லி அஞ்சல். நேயர்களே, இனி இதே அலைவரிசையில் இடம்பெறும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை நிகழ்ச்சியில் உன்னிமேனன் குழுவினர், டேப் ராதா மாணிக்கம் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி, முகமது கெயில், பி எஸ் சசிரேகா, நித்யஸ்ரீ மகாதேவன் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் இடம்பெறுகின்றன. நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி, காலை 7 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப்

0: மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். நாளை காலை 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும். காலை 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே. நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் வயலின், திருச்சோரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கேஆர் சிவராமகிருஷ்ணா கஞ்சிரா. நாளை காலை 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். நாளை நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் சௌமியா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். நாளை பிற்பகல் 12:50 மெல்லிசை, 1:10 எண்ணுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. நாளை ஆம் ஆத்மி பீமா யோஜனா திட்டம் பற்றியதான நிகழ்ச்சி. தொடர்ந்து திரை இசை, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமியக்கலை, மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்மஸ்ரீ எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி. நாளை பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, மாலை ஒலிபரப்பில் 5:30 திரை இசை, 6:10 பாமாலை நிகழ்ச்சி, 6:20 முல்லைவனம், 7:25 ஏறும் ஊரும். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 கிஷான் வாணி, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி மதிப்பு கூட்டல் நேர்முகம். பங்கேற்கின்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் நேர்முகம். பங்கேற்கின்றார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நாளை 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற உரை, 9:30 நாடகமலர் நிகழ்ச்சியில் மகனே மகனே நாடகம் கேட்கலாம். 10:00 நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம். இதுவரை இதே அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்டோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Parliament has passed the National Cooperative Development Corporation Amendment Bill 2026, with the Rajya Sabha approving it today. The Lok Sabha has already passed the bill. Minister of State for Cooperation Muralidhar Mohol moved the bill, which aims to further amend the National Cooperative Development Corporation Act 1962. The bill allows the corporation to undertake its activities in industrial goods. The legislation also allows the state governments to extend funding from the corporation to any entity engaged in cooperative development. The corporation can also provide loans and grants directly to any cooperative society or entity engaged in cooperative development. The Lok Sabha has passed the Mines and Minerals Development and Regulation Amendment Bill 2026. When the House met at 3 p.m. after the second adjournment, Union Coal and Mines Minister G. Kishan Reddy moved the bill to further amend the Mines and Minerals Development and Regulation Act 1957. The bill aims to make India's mining sector more efficient, investment-friendly and well-equipped to fulfill the country's growing demand for critical minerals. The bill was passed without discussion amid opposition uproar. Meanwhile, the Lok Sabha has been adjourned for the day following opposition uproar over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. The report of the inquiry committee investigating allegations concerning former Allahabad High Court Judge Yashwant Verma was tabled in both Houses of Parliament. The Judges Inquiry Committee investigating allegations concerning Yashwant Verma had submitted its report to the Lok Sabha Speaker Om Birla in May this year. The committee was constituted by Mr. Birla on the 12th of August last year to probe allegations levelled against Justice Verma after a

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹதா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து

விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவேக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டுவராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தவேக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநரின் மகன் தரணேஷ்
நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2 இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: 7.5% இடஒதுக்கீடு தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவக் கனவை நிறைவேற்றுவதில் சிறப்புற்று விளங்குகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகேயுள்ள காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் பாலசுப்பிரமணியன், தையல் பணி செய்யும் செல்வமணி ஆகியோரின் மகன் தரணீஷ் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2nd இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்ட அரசு மாதிரிப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்றபோது கடந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற நீட் தேர்வில் 413 மதிப்பெண்கள் பெற்ற தரணீஷ் தற்போது மீண்டும் முயன்று 595 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 3 நாள் தேசிய புவி அறிவியல் தின விழா இன்று தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிலம்பிமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று அகற்றினர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. உதகையில் நிறைவான மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் உள்ள புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழா நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி அம்மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஷெர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மஜிஷி நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது.

போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஒடென் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அர்ஷத் ஷேக் 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். அனுஷ்மன் துமல் 2 வெள்ளிப் பதக்கங்களை கைப்பற்றினார். மகளிர் பிரிவில் விஸ்வவாசினி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றார். கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 10-12, 11-1, 11-6 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஓம் சிம்வாலை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டத்தில் தன்வி கண்ணா 11-9, 11-6, 11-5 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் நிருபமா துபேயை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-12 என்ற செட்கணக்கில் சவுதி அரேபியாவின் கதீஜா கவுதாரை வென்றார். இப்போட்டியில் ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஷிராவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை தற்போதுள்ள 543 என்ற நிலையிலேயே தொடர வேண்டும் என்றும், மாநிலங்களுக்கிடையே உள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இப்போதுள்ள 7.18 என்ற சதவீதத்திலேயே நிரந்தரமாக வேண்டும் என்றும், வரும் மக்களவை பொதுத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல்கள் ஆகியவற்றில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தீர்மானம் அஇஅதிமுக, தேமுதிக, பாமக, பிஜேபி ஆகிய கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கிடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், ஆணுக்கு நிகர் பெண்கள் சமநீதி, சம அதிகாரத்தை அடைவதற்காக இந்த தீர்மானத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். தமது அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளதை பெருமைப்பட கூறி, இது அரசியல் கட்சி தீர்மானம் அல்ல, தமிழகத்தின் உரிமை என்றும், அனைவரின் ஒருமித்த ஆதரவுடன் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். ஒரு நாடும் வீடும் உயர வேண்டுமென்றால் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டி, பெண்கள் இப்போது பல்வேறு துறைகளில் பொறுப்புகளுக்கு வந்தாலும் அவர்களுக்கு சட்டமன்ற, நாடாளுமன்ற அவைகளில் போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை என்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 2021 தேர்தலில் 12 பெண் உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைக்கு வந்த நிலையில், தற்போதைய 2026 தேர்தலில் 23 பெண் உறுப்பினர்கள் வெற்றி பெற்று அவைக்கு வந்தபோதும் சதவீத அடிப்படையில் பெண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயரவில்லை என்று தனது ஆதங்கத்தை முதலமைச்சர் வெளிப்படுத்தினார். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்திடவும், மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போதைய நிலையிலிருந்து 850 உயர்த்தவும், நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்திருத்த மசோதா தோல்வி அடைந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டுள்ள மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழகம் உள்ளிட்ட எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்று திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கேட்பது சலுகை அல்ல என்றும், ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்றும் முதலமைச்சர் கூறினார். கடந்த 8ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அதில் பங்கேற்ற உறுப்பினர்கள் தெரிவித்த ஆலோசனைக்கு இணங்கவே பேரவையில் அரசு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வருவதாக முதலமைச்சர் விவரித்தார். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை

243 என்ற அளவிலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றும், மாநிலங்களுக்கிடையேயான எண்ணிக்கை பகிர்வை 2.2:1 என்ற விகிதத்திலேயே நீடிக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. 1971 பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீர்மானத்தை ஆதரித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் திமுகவின் கொள்கை நிலைப்பாடு என்றார். தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதிதாக தொகுதி மறுவரையறை கொண்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பாக அமையும் என்பதை முதல் முதலாக சொன்னது திமுக தலைவர்தான் என்றும், தொகுதி மறுவரையறை பிரச்சினையில் 2024 பிப்ரவரி மாதம் இதே சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றியது திமுக அரசுதான் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு பிப்ரவரி 2 அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கடந்த மார்ச் 5 அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தொகுதி மறுவரையறையின் ஆபத்தை விளக்கி தீர்மானம் நிறைவேற்றியதும் திமுக தான் என்றார். அந்த கூட்டத்தில் இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தவிக சார்பில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்ததையும் அவர் நினைவுபடுத்தினார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை திமுக முழுமையாக ஆதரிப்பதாகவும், எம்பிக்களின் விகிதாச்சாரம் இப்போதுள்ள 7.18% தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் 7.18% ஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் என்று உறுதி கூறியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு கொண்டுவரும் தொகுதி மறுவரையறை மசோதாவின் சாதக பாதகம் தெரியாத நிலையில் தமிழக அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளதை எதிர்ப்பதாக அவர் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை அஇஅதிமுக ஆட்சிக்காலத்திலேயே கொண்டு வந்துவிட்டதாக பெருமிதத்தோடு அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் இவ்வளவு அவசரமாக இந்த தீர்மானத்தை கொண்டுவர வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். புதிய நாடாளுமன்றத்தில் 850 இருக்கைகள் உள்ளபடி கட்டியது எதிர்கால தேவையின் அடிப்படையில் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு தீர்மானத்தை கொண்டுவரும்போது தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அப்போது எதிர்க்கலாம், இப்போதைக்கு இந்த தீர்மானத்திற்கு அவசியம் இல்லை என்று தமது எதிர்ப்பை அவர் தெரிவித்தார். தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும், மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசு தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது என்றும் கூறி தீர்மானத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் பேசிய போது, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும், தென் மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்றும் கூறி முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு செல்லசாமி பேசும்போது, மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மசோதாவில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்றும், வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசிய போது, 2025 திமுக கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்த நிலையில் இப்போது நிறைவேற்றப்படும் தீர்மானம் வேறாக உள்ளது, இரட்டை நிலை என்று சுட்டிக்காட்டி இதனை திரும்ப பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும், ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்ற வார்த்தையை நீக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக நலத்துறை அமைச்சர் திரு வன்னியரசு பேசிய போது, இது தனித்துவமான மகத்துவமான நமது உரிமையை நிலைநாட்டும் தீர்மானம் என்று தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திரு ஜவாஹிருல்லா, திரு தமிமுன் உன்சாரி ஆகியோர் ஆதரவு தெரிவித்து, தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எந்த வகையிலும் குறையக்கூடாது என்று சுட்டிக்காட்டினர். அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சி சார்பிலும், அமைச்சர் திரு ஷாஜகான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பிலும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, வருமுன் காப்பது தேவை என்ற அடிப்படையில்தான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜனுக்கு பதிலளித்தார். பல்வேறு பிரச்சினைகளில் இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருந்துள்ளது என்ற வகையில் இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். சரியான தருணத்தில்தான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், 5-6 வடமாநிலங்கள் சேர்ந்தால் இந்தியாவின் பிரதமரை நிர்ணயித்துவிட முடியும் என்றும், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக வர வேண்டும் என்ற தனது அவாவையும் வெளிப்படுத்தினார்.
வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற அண்ணாவின் கூற்று இன்றும் நீடித்து வருவதாக

0: கூறிய திரு ஆதவ் அர்ஜுனா, அண்ணாவின் மாநில சுயாட்சி கொள்கை வெற்றி பெற்றால்தான் இந்தியா மேலும் முன்னேற்றம் அடையும் என்றும், அதற்கேற்ப தமிழக முதலமைச்சர் செயல்படுவார் என்றும் உறுதிபட கூறினார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நிறைவேற்றினார். அடுத்து 2026-27 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவற்றுக்கான விவாதத்திற்கு நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் ஆகியோர் பதிலளித்தனர். அமைச்சர் திரு வினோத் பதிலுரையை முடிக்கும் போது, கடந்த தேர்தலின் முடிவு சூரியனுக்கே வியர்த்துவிட்டது என்றார். அப்போது அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மேசையை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உடனடியாக குறுக்கிட்ட முன்னாள் முதலமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம், எந்த காலத்திலும் எப்போதும் சூரியனை எவரும் நெருங்கவே முடியாது என்பதை விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர் என்றார். அப்போது திமுக உறுப்பினர்கள் கரவொலி மூலம் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அமைச்சர்கள் இருவரும் முதல் முறையாக இந்த அவையில் தமது பதிலுரையை சிறப்பாக ஆற்றியுள்ளதாக பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து, பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தனக்கு நினைவு வரும் பாடலை கூறுவதாக, நாடோடி மன்னன் படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் பானுமதி பாடிய, காடு வெளஞ்சென்ன மச்சான், நமக்கு கையும் காலும் தானே மிச்சம், நாளை போட போற சட்டம் அது நன்மை பயத்திடும் திட்டம் என்று பாடி, இந்த அரசின் செயல்பாடு அப்படி நல்ல திட்டத்தோடு இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பேரவை நடவடிக்கைகளை இத்துடன் முடித்து வைத்து மீண்டும் வரும் 17 திங்கட்கிழமை கூடும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார்.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல். ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள 132 கொள்ளளவு கொண்ட அடைவினார் அணையின் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 7500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக இந்த பகுதியில் கார்பருவ சாகுபடிக்காக ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதால் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் அடைவினார் அணையிலிருந்து தண்ணீரை பாசனத்திற்காக திறந்து வைத்தார். இதனால் நேரடி பாசன திட்டத்தின் கீழ் மேட்டுக்கால், கரிசல்கால், பண்பொலி, நைநாகரம், கிளங்காடு, கம்பளி, சாம்பர் வளகரை ஆகிய கால்வாய்களின் மூலம் 2147.47 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையிலும் 95 நாட்களுக்கு வினாடிக்கு 80 கனஅடி தண்ணீர் 31/10/2026 வரை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 200 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர். மேலும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணி மதுரை செல்லும் சாலை வழியாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. தொடர்ந்து அரசு பேருந்துகளில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஒட்டினார். தென்காசி மாவட்ட முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கத்தின் 9வது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் வைத்து நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தலைமை வைத்தார். பயனாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம், மாவு அரைக்கும் இயந்திரம், கல்வி உதவித்தொகை, சிறுதொழில் உதவித்தொகை என 129 பயனாளிகளுக்கு ₹11.74 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சரும் ராஜேஷ்குமார் குற்றாலத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்ட பணிகளை நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக உருவாக்கவும் குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கங்களை முன்னெடுக்க வேண்டுமெனவும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த 31ஆம் தேதி கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக துவங்கி 5 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 5வது நாளான தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் கொம்புத்தொப்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறையிசை தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லி

0: இசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் திருவிழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 18 தேதி கோமதியம்மன் சன்னதி எதிரே உள்ள தங்க கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமரிசையாக கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து காலை மாலை சுவாமி அம்மாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதியம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலவந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்தார். இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இருந்து சுமார் 2000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தற்போது சீசன் களைகட்டி வரும் நிலையில் பிரதான அருவியான குற்றால மீன் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் குவிந்து குளித்து மகிழ்ந்து வருகின்றனர்.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில்.

தொடர்வது தமிழ் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், தொழில்துறையில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் ஈடுபடுவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது என்று தெரிவித்தார். எந்த ஒரு கூட்டுறவு சங்கம் அல்லது கூட்டுறவு மேம்பாட்டில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு இந்த கூட்டுறவு கழகத்தின் மூலம் கடன் உதவி மற்றும் மானியம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியிலான அதிகாரம் வலுப்பெறும் என்றும் திரு முரளிதர் மோகோல் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராம்ராவ், மத்திய அரசு கூட்டுறவுத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டினார். இம்மசோதாவிற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஐக்கிய ஜனதாதளம், YSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. திமுக, அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளின் உறுப்பினர்களும் விவாதத்தில் பங்கேற்று பேசினர். விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், இதற்கான அரசு அங்கீகாரத்தை வழங்கும் இன்ஸ்பேஸ் அமைப்பு 52 நிறுவனங்களுக்கு 113 அனுமதிகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் 18 அரசு சாரா நிறுவனங்களும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையை தாராளமயமாக்கும் முயற்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் தயாரிப்பில் புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், செயற்கைக்கோளை ஏவுவதற்கான சேவைகள் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக்க நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்ப முயற்சிகளை மீண்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதல்

0: கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் 46,020 பேர் முதற்கட்டத்தில் 2 பயிற்சிகளையும் 552 பேர் 4 பயிற்சிகளையும் முடித்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த 4 பயிற்சிகளும் 33 மணி நேரம் அளிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இரண்டாவது கட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தை தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொள்வதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கர் கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 457 பயனாளிகளுக்கு 10,66,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அட்டாவலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் இன்று அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் 2023-24 ஆண்டில் 68 பேரும், 24-25 நிதியாண்டில் 11 பேரும், 2025-26 ஆண்டில் 378 பேருக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அட்டாவலே கூறியுள்ளார். ரயில்வேக்கான மேம்படுத்தப்பட்ட 4வது கவச் தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பை வடகிழக்கு ரயில்வேயின் இசத் நகர் கோட்டத்தில் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 295 கோடி ரூபாய் செலவில் 660 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்படும். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் ரயில்வே சிக்னல்கள் தானாகவே இயக்கப்படும். எதிரே வரும் ரயில் எந்த தடத்தில் வருகிறது என்பதை துல்லியமாக கண்காணிப்பதற்கும் இந்த கட்டமைப்பு உதவிடும். பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில்களை தானாகவே நிறுத்துவதற்கும் கவச் கட்டமைப்பில் வகை செய்யப்பட்டுள்ளது. மோசமான வானிலை, குறிப்பாக கடும் மேகமூட்டம் நிலவும் சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக ரயிலை இயக்குவதற்கும் இது பயன்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: Ghar ghar tiranga har ghar tiranga
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஊடகங்கள் மற்றும் மூலம் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை கண்டறியும் பிரிவை அமைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் உண்மை கண்டறியும் பிரிவில் உள்ள அலுவலர்கள் அரசின் பல்வேறு துறைகள், அமைச்சகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்த உண்மையான தகவல்களை இணையதளங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் செய்தி அறிக்கைகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சரியான தகவல்களை மக்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உண்மைக்கு புறம்பாக பரப்பப்படும் தகவல்களுக்கு மாற்றாக சரியான தகவல்களை மக்களுக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் அரசின் ஊடகப் பிரிவுகளை ஒருங்கிணைத்து இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கான தகவல் சேவையை பிரசார் பாரதி சிறப்பாக செய்து வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தனது பதிலில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சிறுதானிய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்களை மேம்படுத்துவது குறித்தும் தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் விருதுநகர் மாவட்டம் சின்னதாதம்பட்டியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறுதானிய சாகுபடியை ஊக்குவிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார்.
3: மில்லட்ஸ் வந்து இதோட எக்ஸ்போஷர் ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஸ்பெஷலி லேடிஸுக்கு, எம்எஸ்எம்இ தொழில்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கும், மில்லட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும், அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்தி, ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் வி ஆர் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ். அதை பற்றி அறையிறதுக்கு தான் மெயினாக வந்தோம். நியூட்ரிஷன்லையும் அதிகமாக இருக்குது, இதில் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ் அண்ட் ப்ரெஷர், weight loss and it has high nutrients. கம்மியான தண்ணியிலேயே ஃபர்டிலைசர் இல்லாமல் பயிர் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க.
0: பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்கட் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக 26 பேர் பயணம் செய்த இந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளத்தில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையின் பாதை

0: பாதுகாப்பு மற்றும் தற்போதைய நிலை குறித்து 5 உறுப்பினர்கள் கொண்ட துணைக்குழு இன்று ஆய்வு செய்தது. முல்லைப் பெரியாரின் பெரிய மற்றும் சிறிய அணைகள் தனித்தனியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மதகுகளின் உறுதித்தன்மை, அணையின் திறன் ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வுக்கு பின் குமுளியில் இந்த குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுத்தூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டியன் இன்று தூத்துக்குடி வந்தபோது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வது நமது லட்சியம் என்று கூறினார்.
1: கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ்ல வெயிட் லிப்டிங்காக 65 kgல இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கேம்ஸுக்காண்டி நான் லாஸ்ட் 13-14 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து எங்களை பிஎம் ஹவுஸுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மெடல் வின் பண்ணவங்க எல்லாரையும் நிறைய வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம கேம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நீங்களும் வந்து எல்லா பிளேயருக்கும் போய் வந்து நீங்க சொல்லணும், கவர்மெண்ட் சைடு இருந்து உங்களுக்கு இன்னும் வேற என்ன சப்போர்ட் வேணும் அதை பத்திலாம் அவங்க நிறைய சொன்னாங்க. நீங்க மெடல் பண்ணது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறதா அவங்களும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏசியன் கேம்ஸ் வந்து பண்றேன், ஜப்பான்ல நடக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்கு. ஸோ அதுக்கான தகுதி சுற்று வந்து அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்கா இருக்கும்.
0: காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லேகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஜர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மா கிஷோர் நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றல் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:26.
3: ஆகாஷவாணி FM ரெயின்போ கோயம்புத்தூர். உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். விலையானது 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,349 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,859 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,119 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,609 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,611 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,518 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,110 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,099 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,199 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,599 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,199 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,339 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு முக்கிய செய்தி. இந்தியாவின் தொன்மைமிகு பூமியான நம் அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்

வரவேற்கின்றது. இந்த பாரம்பரிய கால்நடை சார் வாழ்வியல் மற்றும் கால்நடை பெருவிழாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்தியாவின் பெருமைமிகு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் முதன்முறையாக டால்க் 2026 என்கின்ற கால்நடை மருத்துவ அறிவியல் கண்காட்சி, கால்நடை வளர்ப்பவர்கள் மாநாடு மற்றும் சிறந்த கால்நடைகளுக்கான விருது வழங்கும் விழா ஆகியன அடங்கிய ஒரு சிறப்பு நிகழ்வு கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி தொடங்கி வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வாருங்கள், நம் கால்நடை பாரம்பரியத்தை கொண்டாடுவோம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்குநரும் கால்நடை மருத்துவ பேராசிரியரும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கின்றார். நாம் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுவோம். உழவர் நண்பர்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் வணிக ரீதியாக மர வளர்ப்பு பயிற்சி நாளை நடக்க உள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு வணிக மர அமைப்பின் முக்கியத்துவம், அடிப்படைகள், தொழில் வாய்ப்புகள், மர வகைகளை தேர்ந்தெடுக்கும் முறைகள், தரமான நாற்று உற்பத்தி, நிலத்தயாரிப்பு, நடவு முறைகள், உரமிடுதல், நீர்ப்பாசன மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் மேலாண்மை, கவாத்து செய்தல், கிளை வெட்டுதல், மரப்பராமரிப்பு, அறுவடை முறைகள் மற்றும் களப்பார்வை ஆகிய பயிற்சிகள் அளிக்கப்படும். இதற்கு பயிற்சி கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7418470345, மற்றொரு எண் 94877122210. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.

வணக்கம் விவசாய பெருமக்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவராக பணியாற்றி வருகிறார். கற்பித்தலில் 20 ஆண்டுகளும் ஆராய்ச்சியில் 25 ஆண்டுகளும் அனுபவம் பெற்றவர். 7 முதுகலை மாணவர்களுக்கும் 8 முனைவர் பட்ட மாணவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்துள்ளார். இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ICARன் அகில இந்திய அங்கக மற்றும் இயற்கை வேளாண்மை வலையமைப்பு திட்டத்தின் முதன்மை ஆய்வாளராக செயல்பட்டுள்ளார். நெல்லில் மாப்பிளை சம்பா கோ 48 மற்றும் CB 050/20, பாசிப்பயரில் கோ 8 போன்ற அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற ரகங்களை அடையாளம் கண்டுள்ளார். தோட்ட நிலச்சூழலுக்கான ஒருங்கிணைந்த அங்கக பண்ணைய முறை மாதிரியை உருவாக்கியுள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 14 வேளாண் அறிவியல் மையங்களில் இடத்திற்கு

0: கேற்ற IOFS மாதிரியை நிறுவியுள்ளார். கிழக்கு பகுதி பண்ணையில் உள்ள அங்கக வேளாண்மை நிலத்திற்கு ஸ்கோப் சர்டிபிகேட் பெற்றுள்ளார். மாநில விரிவாக்க அலுவலர்கள் 300 பேருக்கு அங்கக மற்றும் இயற்கை வேளாண்மை தொடர்பாக 10 பயிற்சிகளை நடத்தியுள்ளார். மேலும் பல்வேறு மாநில வேளாண்மை பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 50 விஞ்ஞானிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் அளித்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கட்டண அடிப்படையிலான பயிற்சிகளையும் நடத்தி வருகிறார். 3 வளர்ச்சி ஊக்குவிக்கும் அங்கக இடுபொருட்களையும் 2 பூச்சி விரட்டும் அங்கக இடுபொருட்களையும் வணிகமயமாக்கியுள்ளார். சிறந்த அங்கக விவசாயிகளை தேர்வு செய்வதற்கான மாவட்ட மற்றும் மாநில அளவிலான குழுக்களில் உறுப்பினராக இருந்துள்ளார். பாடத்தை கேட்போமா?
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இன்று வானொலி வேளாண்மை பள்ளியில் நாம் அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடத்தை பார்க்க உள்ளோம். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி நாம் வந்து என்ன செய்கிறோம்னாக்க, நிறையா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற அந்த அங்கக வேளாண்மைக்கு ரசாயனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கக வேளாண்மைக்கு வந்திருக்கிறோம். அந்த அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை எப்படி செய்ய போகிறோம், எவ்வாறு செய்ய வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, அதை எல்லாத்தையும் பார்க்குறோம். அங்கக வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எந்த விதமான செயற்கையாக உருவாக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளோ மருந்துகளோ இல்லை வளர்ச்சி ஊக்கிகளோ இல்லை மரபணு மாற்றப்பட்ட ரகங்களோ உயிர் எதிர்கொல்லிகளோ இல்லாமல் இயற்கையாக கிடைக்கும் அனைத்து இடுபொருட்களையும் கொண்டு செய்யக்கூடிய விவசாயம் அங்கக விவசாயமாகும். இந்த அங்கக விவசாயத்தில் நாம் எப்படி நீர் மேலாண்மை செய்யப்போகிறோம், எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் பார்க்குறோம். இந்த அங்கக வேளாண்மை அப்படின்னு பார்க்கும்போது மற்ற வேளாண்மையை போல இதுலேயுமே வந்து நில மேலாண்மை, களை மேலாண்மை, நீர் மேலாண்மை, பூச்சி நோய் நிர்வாகம் இது அனைத்தும் முக்கியமானது. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான கோட்பாடு வந்து அங்கக வேளாண்மையில் என்னன்னு பார்த்தோன்னா, 365 நாளும் மண்ணானது பயிராலோ பயிர் கழிவுகளாலோ மூடப்பட்டிருக்க வேண்டும். எந்த சமயத்திலும் மண்ணானது நேரடியாக சூரிய வெளிச்சத்திற்கு உட்படுத்தக்கூடாது. பயிர் இருக்கும்போதுமே கூட மண்ணானது மூடாக்கு என்று சொல்லக்கூடிய போர்வையால் காய்ந்த சருகுகளோ மற்ற இதையோ பயன்படுத்தி மூடப்பட்டிருக்க வேண்டும். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கோட்பாடு. இது வந்து பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த மூடாக்கு எவ்வாறு நமக்கு நீர் மேலாண்மையில் உபயோகப்படுகிறது, அதற்கு எவ்வாறு இது ஆதாரமாக இருக்கிறது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தாகும். இந்த அங்கக வேளாண்மையில் வந்து நிலப்போர்வை அப்படின்னு பார்த்தோன்னா, முந்தின பயிர் பருவத்தில் கிடைத்த பயிர் கழிவுகள், அது மட்டும் இல்லை ஈவன் அது வந்து ஒரு களைகளாக இருந்தால் கூட அது மறுபடியும் முளைக்காத அளவுக்கு அதை காய வைத்து அந்த சருகுகளை கொண்டும் அல்லது வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய வைக்கோல்கள் பயிர் தட்டுகள் இதை கொண்டும் கூட நாம் மூடி வைக்கலாம். அப்படி மூடி வைக்கும்போது என்ன ஆகும்னா, சூரிய வெளிச்சம் வந்து மண்ணில் படாது. அந்த மண்ணில் படாமல் இருக்கிறது வந்து நமக்கு பெரிய அனுகூலமாக இருக்கும் நீர் மேலாண்மையில். முதல்ல நாம் சொன்ன மாதிரி பயிர் மேலாண்மையில் வந்து களை மேலாண்மை அப்படிங்கிறதுல பார்த்தோம்னாக்க, சூரிய வெளிச்சம் வந்து மண்ணில் படாது. மண்ணில் படாததுனால களை விதைகள் முளைக்காது. அப்படி களைகள் முளைக்கவில்லை என்றால் அது நமக்கு வந்து நீர் ஆதாரத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சாதாரணமாக கம்பு, ராகி, சோளம், கேழ்வரகு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து உற்பத்திக்கு ஒரு 300-400 மில்லி மீட்டர் நீர் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பயிர்களோடு சேர்ந்து வளரக்கூடிய களைகளானது 600-700 மில்லி லிட்டர் வரை அதிகமாக நீரை எடுத்து பயன்படுத்தும். அப்போ களைகளே இல்லாமல் இருந்தால் மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து நீர் செடிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். அதனால் செடியினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். களை முளைக்காத பயிரில் வளர்ச்சியும் அதனுடைய மகசூலும் அதிகமாக இருக்கும். இதுலேயும் ஒரு பழமொழி பார்த்தோன்னா, களை எடுக்காத பயிர் கால் பயிர்னு சொல்லுவாங்க. ஏன்னா களைகள் இருந்ததுன்னா அது வந்து மகசூலை 100% வரைக்கும் கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவ்வாறு இல்லாமல் இந்த நிலப்போர்வை மண்ணில் இருந்ததுனால் களை முளைக்காது, களைகள் வந்து செடிகளோடு நீருக்காக போட்டியிடாது. ஆகவே நீர் மேலாண்மை செய்வதில் இது ஒரு முக்கியமான பங்கு. செடிகள் வந்து அது பயிராக இருந்தாலும் களைகளாக இருந்தாலும் அது எடுக்கக்கூடிய நீரில் வந்து 99% வந்து அதனுடைய இலை வழியாக ஆவியாக போகிறது. அது நீராவி போக்கு என்று நாம் சொல்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய 1% மட்டும்தான் செடி வந்து தன்னுடைய உடல் வளர்ச்சிக்காக அல்லது அந்த மகசூலை உற்பத்தி

செய்வதற்காக பயன்படுத்துகிறது. அப்போ 99% களைகளால் ஏற்படக்கூடிய நீர் இழப்பு குறையும் போது செடிகளுக்கு அதிகமாக நீர் கிடைக்கும். குறைவான நீரை கொண்டு நிறைவாக நாம் பயிர் செய்ய முடியும். அதற்கு அடுத்தபடியாக மண்ணில் இருக்கக்கூடிய நீர் வந்து எப்படி வீணாகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நேரடியாக சூரிய வெளிச்சம் மண்ணில் படும்போது மண்ணானது வெப்பத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. அவ்வாறு வெப்பத்திற்கு உட்படுத்தப்படும் போது மண்ணில் தேக்கி வைக்கப்பட்ட அடிமண் நீரானது நுண் துளைகள் மூலமாக மேலே வந்து ஆவியாகி வீணாக போகும். அவ்வாறு இல்லாமல் நாம் வந்து இந்த மூடாக்கு போட்டிருக்கும் போது நேரடியாக சூரிய வெளிச்சம் மண்ணில் படாது. அப்படி மண்ணில் படாததுனால மண்ணினுடைய வெப்பம் அதிகமாகாது. வெப்பம் அதிகமாகாமல் இருக்கும்போது நேரடியாக ஆவி போகாது. நாம் சாதாரணமாக இங்கிலீஷில் சொல்லும்போது எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். எவாப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து மண்ணிலிருந்து நேரடியாக வீணாகி போகக்கூடிய நீர். டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து இலைகள் மூலமாக, களைகளோ செடிகளோ அதனுடைய இலைகள் மூலமாக வெளியேறக்கூடிய நீர். இது ரெண்டையும் நாம் தடு

சாதாரணமாக இங்கிலீஷில் சொல்லும்போது எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். எவாப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து மண்ணிலிருந்து நேரடியாக வீணாகி போகக்கூடிய நீர். டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து இலைகள் மூலமாக, களைகளோ செடிகளோ அதனுடைய இலைகள் மூலமாக வெளியேறக்கூடிய நீர். இது ரெண்டையும் நாம் தடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நீரானது மண்ணிலேயே சேமிக்கப்பட்டு அது பயிரினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே அது அதிகமாக பயன்படும். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமாக குறியீடு ஒன்று வந்து பயிர் வளர்ச்சியில் பார்க்கும்போது நீர் பயன்பாட்டு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆங்கிலத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா மோர் கிராப் பெர் ட்ராப், அதாவது ஒவ்வொரு துளி நீருக்கும் எவ்வளவு அதிகமாக நாம் வந்து பயிரை உற்பத்தி செய்கிறோம். அப்போ களைகளே இல்லாமல் ஆவி போக்கும் தடுக்கப்பட்டு மண்ணில் இருந்ததுன்னா அது முழுமையாக வளரும். அதனால் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் நீருக்கும் அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். அதாவது மகசூல் கிடைக்கிறதுல வந்து நீருக்கு எவ்வளவு முக்கியம்னா நாம் எவ்வளவு நீரை உபயோகப்படுத்துகிறோம் என்பதை விட அதை எவ்வளவு சிக்கனமாகவும் தேவைக்கு உட்படுத்தியும் நாம் செய்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து அந்த விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அங்கக வேளாண்மையில் நாம் வந்து நீர் சிக்கனம் பண்ணும்போது இந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும் 20-40% வரைக்கும் மகசூல் அதிகமாக கிடைப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னாக்கா இந்த பயிர் கழிவானது நாம் வந்து ஒரு மூடாக்காக பயன்படுத்தும் போது மண்ணில் பட்டுட்ருக்கு, மண்ணில் படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி இந்த பருவத்தில் நாம் போடக்கூடிய மூடாக்கானது அடுத்த பருவத்தில் அது முழுமையாக உரமாக மாற்றப்பட்டு மண்ணுக்கு கிடைக்கும். அப்படி மண்ணுக்கு உரமாக கிடைக்கும்போது அது எவ்வாறு நீர் மேலாண்மைக்கு உபயோகப்படும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதில் வந்து மண்ணினுடைய கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்படும். மண்ணினுடைய கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா மண்ணுக்கு வந்து ஒரு பொலபொலப்பு தன்மை கொடுக்கும். இந்த ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லக்கூடிய பயிர் கழிவுகள் மக்கி உரமாக மாறும்பொழுது நுண் துளைகள் மண்ணில் அதிகமாக இருக்கும். எப்போவுமே மண்ணில் இருக்கக்கூடிய பெருந்துளைகளில் வந்து காற்றும் நுண் துளைகளில் அதிகமாக நீரும் சேமித்து வைக்கப்படும். அந்த நுண் துளைகளில் இருக்கக்கூடிய நீர் தான் பயிருக்கு கிடைக்கும். அந்த நுண் துளைகள் அதிகமாக இருப்பதனால் மண்ணில் நீர் சேமிப்பு அதிகமாகும். நாம் இயற்கையாக கொடுக்கக்கூடிய மழை நீராக இருந்தாலும் செயற்கையாக நாம் கொடுக்கக்கூடிய பாசன நீராக இருந்தாலும் இந்த நுண் துளைகளில் அதிகமாக சேமிக்கப்பட்டு அது பயிரினுடைய வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி பயன்படும். அதாவது ஸ்பாஞ்சுங்கிறது வந்து பார்த்தோன்னாக்கா வெயிட்டே இருக்காது, ஆனால் அதை வந்து தண்ணியில் வச்சு எடுத்தோன்னா அது தன்னுடைய எடையை போல பல மடங்கு நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் உடையது. இந்த அங்கக கழிவுகள் அல்லது ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய மக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடியது தன்னுடைய எடையை போல 20 மடங்கு நீரை சேக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அப்படி நாம் பார்த்தோன்னா ஒரே 1% மண்ணில் வந்து அங்கக கரிமத்தினுடைய அளவு அதிகமாச்சுன்னா 150,000 லிட்டர் தண்ணீரை வந்து அதிகப்படியாக அடிமண் நீராக சேமிக்க முடியும் என்று ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. அப்போ மண்ணினுடைய கட்டமைப்பை வந்து மேம்படுத்துவதன் மூலம் நுண் துளைகளில் அதிகமாக நீரை சேமித்து வைத்து அதிகமாக நீரை பிடித்து வைக்கலாம். இதில் முக்கியமாக இன்னொன்று பார்த்தோன்னாக்கா எப்போ மழை பெய்தாலும் ஒவ்வொரு துளி நீர் மண்ணில் விழக்கூடிய ஒவ்வொரு துளி நீரும் மண்ணினுடைய உட்புகுத்திறன் அதிகமாக இருந்தால் தான் போகும், இல்லைன்னாக்கா வழிந்தோடும், ரன் ஆஃப்னு சொல்லக்கூடிய வழிந்தோடக்கூடியது. அப்படி வழிந்து ஓடும்போது என்னாகும்னா மண் மட்டும் போகிறதில்ல, மண்ணில் இருக்கக்கூடிய சத்து அல்லது மேல் மண் இதையும் அரிச்சிட்டு போகும். இதை தான் நம்ம மண் அரிப்புன்னு சொல்கிறோம். உலகத்திலேயே விலை மதிப்பு இல்லாதது எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மேல் மண். ஏன்னா 1 சென்டிமீட்டர் மண் உருவாவதற்கு 1000 வருடங்கள் ஆகும். அந்த மேல் மண் தான் வந்து அதிகப்படியான சத்துக்களை கொண்டது. அப்போ மண்ணில் விழக்கூடிய ஒவ்வொரு துளி மழை நீரும் இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய அங்கக பொருளால் உறிஞ்சப்பட்டு மண்ணினுடைய நீர் உட்புகுத்திறன் அதிகமாக இருக்கிறதுனால் அடிமண் நீராக சேமிக்கப்பட்டு பயிரினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாலும் இது பயன்படும். அந்த அளவுலேயும் இது வந்து ஒரு பெரிய பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் மண்ணில் வந்து நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கரிமப் பொருளினுடைய அளவை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மண்ணினுடைய நீர் பிடிப்பு திறன், நாம் வந்து கொடுக்கக்கூடிய பாசன நீரினுடைய பயன்பாட்டு திறன் அதிகப்படுத்த முடியும். அது இல்லாமல் இன்னொரு பழமொழியும் ஒன்று உண்டு, உப்பை தின்னவன் தண்ணீர் குடிப்பான் அப்படின்னு. அதாவது என்னென்னா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை உண்டு, உப்பு தின்னவன் தண்ணியை குடிப்பான்னு அந்த பழமொழி. இது வந்து நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். உப்புன்னு நாம் இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா ரசாயன உரங்கள். ரசாயன உரங்களை நாம் வந்து மண்ணில் அதிகமாக பயன்படுத்தணும்னா அந்த வளரக்கூடிய செடி வந்து அதிகமாக தண்ணியை எடுத்து வளரும். அந்த மாதிரி வளரக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆதாயமாக இருக்கக்கூடிய பொருளாக மாறுதா இல்லை வெறும் செடி குழையாதான் போகுதா அப்படிங்கிறத பார்த்தோன்னாக்கா இந்த உப்பு போட்ட தண்ணியில் வந்து அதிகப்படியான
நீர் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஆர்கானிக்கில் நாம் போட்டு பண்ணும்போது நீர் பிடிப்பு திறன் அதிகமாக இருப்பதனால் இதனுடைய பயன்பாடும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இது நாள் வரைக்கும் நாம் வந்து இந்த அங்க விவசாயம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒரு பாரம்பரிய விவசாயம்,

0: நம்முடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்ததுன்னு சொல்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நாம் பார்த்தோன்னாக்க அந்த பழைய கால அவங்க செய்த அதே முறை தான், ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன முறைகளோடு சேர்த்து நாம் அதை செய்யும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறதுல பார்த்தோன்னா இப்போ வந்து சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அந்த மாதிரி இதெல்லாம் வருது. மண்ணுக்கு மேலே போடக்கூடிய சொட்டு நீர் பாசனம் இருக்குது, மண்ணுக்கு உள்ளே போடக்கூடிய சொட்டு நீர் பாசன அமைப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம் வச்சோம் அப்படின்னாக்க ஏற்கனவே சொட்டு நீர் பாசனம் மட்டும் போட்டாலே தரை வழி பாசனத்தை விட குறைந்தபட்சம் 50-60% நீர் சேமிப்பு செய்யலாம். ஏன்னா இது வந்து செடியினுடைய வேருக்கு மட்டுமே நேரடியாக நீரை கொடுக்கிறது. செடியினுடைய வேர் படராத இடங்களில் அதிகப்படியாக நீரை கொடுத்தால் அங்கு களை வளர்ச்சி தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நாம் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக தெளிக்கும்போது நீர் வந்து நேரடியாக வேர் பகுதிக்கு கொடுக்கப்படுவதால் அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நாம் வந்து ஒரு நிலப்போர்வையும் போட்டிருக்கிறோம், அதனால் தண்ணீர் ஆவியாகுதலும் குறைக்கும். அந்த விதத்தில் பார்த்தோன்னாக்க பழங்கால முறையான அங்கக முறையும் நவீன முறைகளான இந்த நீர் சேமிப்பு முறைகளான சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அந்த மாதிரி இருக்கிறத பண்ணும்போது நீர் ஆவியாகுவது குறையுது, நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய நீரினுடைய அளவும் குறையுது. பயன்படுத்தக்கூடிய நீரினுடைய அளவு குறைவதாக இருந்தால் குறைவான நீரை கொண்டு அதிகப்படியான நிலங்களில் நாம் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லது இருக்கக்கூடிய குறைவான நீரை கொண்டே பயிரினுடைய வளர்ச்சியை முழுமையாக நாம் செய்வதற்கு இருக்கும். அது இல்லாமல் வேர் பகுதிகளில் மட்டுமே நீர் கொடுக்கப்படுவதால் மற்ற இடங்களில் களை முளைப்பது அறவே தவிர்க்கப்படும். அப்போ களைகள் இல்லாமல் நேரடியாக வேருக்கு நாம் கொடுக்கும்போது அந்த மகசூலானது அதிகப்படியாக வரும். நீர் பயன்பாட்டுத்திறன், அதாவது ஒவ்வொரு சொட்டு நீருக்கும் நாம் எவ்வளவு பயிர் உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
4: தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
5: மார்க்கா சொல்லு.
3: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
6: அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள் நடத்தும் பாடம் தொடர்கிறது.
0: இதுக்கு அடுத்தபடியாக நாம் வந்து இன்னொன்று முக்கியமாக பார்க்குறது என்னென்னாக்க, பக்கத்து வயல்களில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு தெளிக்கக்கூடிய பூச்சி மருந்துகளோ மற்ற இதுவோ நம்ம அங்கக வயல்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம அங்கக சான்றிதழுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறோன்னா இது ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்குறாங்க. அப்போ பக்கத்து வயல்களில் தெளிக்கக்கூடிய ரசாயனங்கள் நம்முடைய வயலுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மளுடைய வயலை சுற்றி தடுப்பு வேலிகள், உயிர் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும். அது மட்டுமில்லை, வெளியில் போகக்கூடிய மழை நீரானதோ இல்லை வடிநீரானதோ நம்மளுடைய வயல்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரப்பையும் வசதி கட்டணும். அப்போ உயர்த்தப்பட்ட வரப்பு, நம்ம தோட்டத்தை சுற்றி அமைக்கப்பட்ட உயிர் வேலிகள், இது என்னாகும்னா காற்றினுடைய வேகத்தை குறைக்கும். காற்றினுடைய வேகத்தை குறைக்கும் போது ஆவியாதல் வந்து குறைக்கப்படும். உயரமாக இருக்கக்கூடிய வரப்புகள் வந்து என்னென்னா நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய நீரானது வழிந்து வெளியே செல்லாமல் இருப்பதற்கு இருக்கும். இதுவும் வந்து நம்மளுடைய நீர் மேலாண்மையில் ஒரு முக்கியமாக கருத்து. அதுக்கு அடுத்தபடி நாம் வந்து பார்த்தோன்னா பயிர் சுழற்சி முறைகளும் ரகங்களும், ஒரே பயிரை திருப்பி திருப்பி நாம் பண்ணும்போது என்னாகும்னா மண்ணில் இருக்கக்கூடிய அதனுடைய வேர்பகுதி எங்கே வளருமோ அந்த பகுதிகள் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தப்பட்டு மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய உரங்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும். நாம் பயிர் சுழற்சி பண்ணும்போது என்னாகும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடிய பயிர் அல்லது தண்ணி குறைவாக இருக்கக்கூடிய பயிர், முக்கியமாக நாம் வந்து இந்த அங்கக விவசாயம்னு போகும்போது பாரம்பரிய ரகங்களை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த பாரம்பரிய ரகங்கள் வந்து அதிகமாக தண்ணீர் எடுக்காது, அதே சமயத்தில் வந்து அந்த பாரம்பரியமான முறையிலேயே அதை வளர்க்கும்போது அதனுடைய நீரையும் சிக்கனமாக இருக்கும், வளர்ச்சியும் அதிகமாக இருப்பதனால் நாம் இந்த பயிர் சுழற்சி முறையும் பாரம்பரிய ரகங்களையும் தொடர்ந்து பயன்படுத்தும் போது மண்ணினுடைய வளத்தை காப்பாற்ற முடியும், மண்ணினுடைய நீர் சிக்கனத்தை கொண்டு வர முடியும், குறைந்த நீரை கொண்டு அதிகமாக செய்ய முடியும்.

சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இயற்கை விவசாயத்தில் வெறும் ரசாயனங்களை தவிர்த்து நீர் மேலாண்மை செய்யும்போது நாம் அதை எவ்வாறு சிக்கனமாக செய்கிறோம் என்பது முக்கியம். அந்த வகையில் நாம் இதுவரை குறிப்பிட்ட இந்த முறைகளை பயன்படுத்தும் போது நீர் சிக்கனத்தையும் நீர் மேலாண்மை செய்து குறைவான நீரை கொண்டு அதிகமாக மகசூல் எடுக்க முடியும் என்பதை தெரிவிக்கிறேன். அங்கக விவசாயத்தில் குறிப்பாக நாம் வந்து நம்மளுடைய வயலை சுற்றி உயிர் வேலிகள் அமைக்க வேண்டும். என்ன காரணம்னா, நம்ம பக்கத்து வயலில் இருக்கக்கூடிய தெளிக்கக்கூடிய மருந்துகளோ மற்ற ரசாயனங்களோ நம்ம தோட்டத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதில் நாம் வைக்கிறதுக்கு வந்து என்னென்ன மாதிரி மரங்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, கிளைரிசிடியா வைக்கலாம், அகத்தி மரங்கள் வைக்கலாம், சூபாபுல் வைக்கலாம். அல்லது நாம் எப்போவுமே இந்த அங்கக விவசாயம் என்பது தனியாக ஒரு விவசாயம் இல்லாமல் அதில் எப்படியும் ஏதாவது ஒரு கால்நடைகளை நாம் வந்து கூட வச்சுருப்போம். அந்த கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை கொடுக்கக்கூடிய அகத்தி, சூபாபுல், கிளைரிசிடியா, ஈவன் நம்ம வந்து ஒரு முருங்கை மரம் கூட வைக்கலாம். அதிலிருந்து நமக்கு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதில் கிடைக்கக்கூடிய இலைகள் மற்றதை கொண்டு நம்மளுடைய கால்நடைகளுக்கு உணவளிப்பது மட்டுமல்ல, அதை நாம் வெட்டும்போது கிடைக்கக்கூடியது வந்து எரிபொருளாகவும் பயன்படும். அதில் கிளைரிசிடியா மாதிரி இருக்கக்கூடியதில் வரக்கூடியதில் சித்தகத்தி, பேரகத்தி, இந்த மாதிரி நிறைய மர ரகங்கள் இருக்குது. அந்த மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இலைகளானது நம்மளுடைய வயலுக்கு தேவையான மக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரீன் லீஃப் மென்யூர்னு சொல்கிறது மாதிரி பசுந்தழை உரமாக அது வந்து பயன்படும். அது மட்டுமில்லை, இந்த மாதிரி மரங்களானது வந்து ஒரு பயிர் வகையை சார்ந்ததுனால மண்ணில் வந்து வேர் முடிச்சுகளை உருவாக்கி காற்றில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை நிலைநிறுத்தி மண்ணினுடைய வளத்தை பயன்படுத்தும். நாம் இதை முக்கியமாக வைக்கிறதுக்கு எதுக்குன்னாக்கா, காற்று வேகமாக அடிக்கக்கூடாது. அப்படி காற்று அடித்ததுனாக்கா அதிகமான நீர் வந்து ஆவியாகும். நீர் மேலாண்மையின் ஒரு அங்கமாக உயிர் வேலியை கொண்டு வரும். ஆனால் அந்த உயிர் வேலியில் இருக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கும். நமக்கு தேவையான தீவனம் கிடைக்கிறது, எரிபொருள் கிடைக்கிறது, மண்ணினுடைய வளத்தை காப்பாற்றுகிறது, நாம் மண்ணுக்கு போடுவதற்கு தேவையான பசும் தழை உரத்தை குறிப்பாக தரக்கூடியது. எப்போவுமே நம்ம இந்த கோடை காலங்களில் வந்து பார்த்தோன்னாக்கா பயிர் அதிகமாக இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய கால்நடைகளுக்கு ஏதாவது தீவனம் வேணும் அப்படின்னா, மரப்பயிர் தீவனம் அப்படிங்கிறது வந்து மர இலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய தீவனம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த விதத்துலேயும் இந்த உயிர் வேலிகள் வந்து நமக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிலிருந்து நமக்கு உபரி வருமானமும் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அங்கக விவசாயம் செய்யக்கூடிய வயல்களை சுற்றி வரப்புகளையும் உயரமாக நாம் போடணும்னு சொன்னோம். அப்படி வரப்புகளை உயரமாக போடும்போது அதிகப்படியான மழை நீரை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த அதிகப்படியாக நாம் சேமிக்கக்கூடிய மழை நீரானது அதிகமான தண்ணி தேக்கத்தை நிறுத்தி அது பயிருக்கு எந்த தீங்கும் செய்ய விடக்கூடாது. அதே சமயத்தில் நாம் என்ன செய்யலாம்னா, இந்த நீர் மேலாண்மை முறைகளில் குறிப்பாக நாம் வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லக்கூடிய வறட்சியான பகுதிகளாக இருந்தால் பண்ணை குட்டைகள் அமைக்கலாம். அப்படி அந்த பண்ணை குட்டை அமைக்கும் போது நாம் வந்து ஒரு வடிகால் வசதி, அதாவது ஒரு சாய்வு ஏற்படுத்தி நமக்கு அதிகப்படியாக வரக்கூடிய தண்ணியை வந்து அந்த பண்ணை குட்டைகளில் சேமிக்கலாம். அப்படி சேமிக்கக்கூடிய நீரை கொண்டு நாம் பயிருக்கு வந்து ஒரு உயிர் தண்ணீர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்கிறதுல, குறிப்பாக இந்த நவீன முறைகளாக பயன்படுத்தக்கூடிய சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தால் நாம் வந்து இந்த மழை நீரை பண்ணை குட்டைகளில் சேமித்து அந்த நீரை பயன்படுத்தி செடிகளினுடைய வளர்ச்சிக்கு அதிகப்படியாக தண்ணீர் நாம் கொடுக்க முடியும். அதுவும் வந்து இந்த கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லுவாங்க, பூக்கக்கூடிய தருணம், பிஞ்சு பிடிக்கக்கூடிய தருணம், அல்லது பால் பிடிக்கக்கூடியது, அந்த பயிர் நாம் என்ன செய்கிறோமோ அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி அந்த பகுதிகளில் நாம் வந்து ஒரு தண்ணீர் இந்த இதை பயன்படுத்தி கொடுக்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பயிர் வறட்சி காலங்களிலும் நாம் காப்பாற்றப்பட்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி பண்ணை குட்டைகளில் வரும்போது ஒரு உபரி விமானமாக நாம் வந்து நீர் நிர்வாகம் தான் பண்ணுறோம். அந்த நீர் நிர்வாகத்துக்கு வரக்கூடிய நீரை வந்து பண்ணை குட்டைகளில் சேமிக்கும் போது அதில் நாம் வந்து மீன் வளர்க்கலாம். அதுலேயும் இப்போ வந்து கலப்பு இனங்களாக இருக்கக்கூடிய, அதாவது நீரினுடைய அடிப்பகுதிகளில் வசிக்கக்கூடியது, நடிப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய, மேல் பகுதிகளை பயன்படுத்தக்கூடிய மீன், இந்த மாதிரி கலப்பு ரகங்கள் தான் நாம் அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன்கள் வளரும்போது என்னாச்சுன்னாக்கா, அந்த மீன் கழிவுகளினால் மண்ணினுடைய வளமும் அதிகப்படுத்தப்படும். அந்த நீரை கொண்டு நாம் பயிருக்கு உரமாக பண்ணும்போது செடிகளுக்கு தேவையான உரங்களும் கிடைக்கும். மீன் வளர்ச்சியினால் நமக்கு வந்து அதிகப்படியான வருமானம், அதாவது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணும்போது நீர் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது நீரை சேமிக்கிறோம், மழை நீரை சேமித்து வைக்கிறோம். அவ்வாறு சேமிக்கப்பட்ட நீரானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்லது ரொம்ப ஒரு இக்கட்டான தருணங்களில் பயிரினுடைய வளர்ச்சியை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தலாம். உபரி வருமானத்திற்காகவும் அதை நாம் பயன்படுத்த முடியும். அங்கக விவசாயத்தில் நீர் மேலாண்மை செய்வதற்கு பயிர் சுழற்சி முறை மற்றும் உள்ளூர் ரகங்களை பயன்

0: படுத்துறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான குறிப்பு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, பயிர் சுழற்சிங்கிறது வந்து ஒரே பயிரை திரும்ப திரும்ப திரும்ப போட்டோம்னா அது வந்து பயிர் சுழற்சி, இங்கிலீஷில் வந்து மோனோ கிராப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன ஆகும்னாக்க, மண்ணினுடைய வளம் வந்து குறையும். மண்ணினுடைய வளம் குறைவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரே பயிரை திரும்பி போடும்போது அந்த பயிரினுடைய வேர் வளர்ச்சி எப்படி இருக்கோ அந்த பகுதி கண்டம் மண் மட்டும்தான் வந்து பயன்படுத்தப்படும், மற்ற மண் பயன்படுத்தப்படாது. அது மட்டும் இல்லை, பூச்சி, அதுக்கப்புறம் நோய், களை, இது எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு என்னென்னலாம் வருமோ அதனுடைய அளவு, அதனுடைய பெருக்கம் வந்து மண்ணில் வந்து அதிகமாகும். அந்த மாதிரி வரும்போது என்னாகும்னாக்க, இது வந்து நீர் மேலாண்மையை பாதிக்கக்கூடியது. எவ்வளவு நாம் நீர் கொடுத்தாலும் இந்த மாதிரியான காரணிகள், அதாவது நோய், பூச்சி, களைகள், இவை அதிகமாக இருக்கும்போது அதனுடைய பயன்பாடு தான் நீருக்கு அதிகமாக இருக்குமே தவிர செடியினுடைய வளர்ச்சி குறையும். அந்த மாதிரி இல்லாமல் நாம் பயிர் சுழற்சி முறை அப்படின்னு பண்ணும்போது நமக்கு தண்ணி அதிகமாக கிடைக்கக்கூடிய மழைக்காலங்களில் வந்து தண்ணீர் அதிகமாக தேவைப்படக்கூடிய பயிர்களையும், மற்ற கோடைக்காலங்களிலேயோ மற்ற பகுதிகளிலேயோ தேவை குறைவாக, தேவை குறைவு அப்படின்னு குறிப்பாக இப்போ நாம் பார்த்தோன்னாக்க, கம்பு, கேழ்வரகு, சாமை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய சிறுதானியங்கள். நாம் இதை வந்து சிறுதானியம்னு சொல்கிறோமே தவிர அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் நியூட்ரி சீரியல்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அது அதிகப்படியான சத்துக்களை கொண்டது. அதை சாப்பிடும்போது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடியது இருக்குது. இன்றைக்கி பெரும்பாலும் நிறையா பேர் வந்து, அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம், எல்லாருடைய கவனமும் வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை நோக்கி செல்லுது. அந்த ஆரோக்கியத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி சிறுதானியங்களுக்கான மவுஸ் வந்து இப்போ அதிகமாயிருக்கு. அதனால தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னாக்க நம்ம சிறுதானியத்தை வந்து சர்வதேச ஆண்டாக கூட நம்ம கொண்டாடி மகிழ்ந்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்கள் வந்து இந்த அங்கக விவசாய முறைக்கும் நீர் சிக்கனத்திற்கும் மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஏன்னா இதனுடைய வேர்கள் வந்து வளர்ச்சி வித்தியாசப்படும். அதாவது சல்லிவேர் இருக்கக்கூடிய பயிர்கள், இதே நம்ம மற்ற பயிர்களாக இருந்தால் ஆணிவேர் இருக்கக்கூடியது வந்து மண்ணில் ஆழமாக போய் வளரக்கூடியது, இது மண்ணினுடைய பரப்பில் அதிகமாக வளரக்கூடியது, இந்த மாதிரி பயிரிடும். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வேகமான உடல் வளர்ச்சி, அதாவது பயிரினுடைய தழை இலை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதிகமாக வளரும்போது என்னாகும்னா அதுக்கு அதிகப்படியான நீர் தேவை. அதிகப்படியான இலை பரப்பு கொண்டிருந்தால் அதிகப்படியான இலை பரப்பிலிருந்து அதிகப்படியான நீர் ஆவியாதலும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நாம் பாரம்பரிய ரகங்களாக இருந்தால் அந்த பாரம்பரிய ரகங்கள் இவ்வளவு வேகமாக வளராது, இவ்வளவு இலை பரப்புகள் இருக்காது. அப்போ என்னாகும்னா மண்ணில் இருக்கக்கூடிய நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தும். அதே நேரத்தில் மகசூலுக்கு குறைவு இருக்காது. அந்த மகசூல் குறைவும் இல்லாமல் அதிகப்படியாக வளர்வதற்கு பயிர் சுழற்சி, பாரம்பரிய ரகங்களை இதை மாற்றி பண்ணணும். அப்படி அந்த பயிர் சுழற்சி பண்ணுறதுல வந்து ஒரு பயிர் வந்து நம்ம மண்ணுக்கு உரம் கொடுக்கக்கூடிய பசுந்தாள் உரப்பயிர்களாகவும் இருக்கணும். அப்படி பசுந்தாள் உரப்பயிராக இருந்ததுன்னா அது வந்து மிக குறைந்த நீரில், அதாவது நம்ம பயிரெல்லாம் செஞ்சு முடித்து மண்ணில் அடிமண் நீரில் என்ன இருக்கோ அதை மட்டுமே வச்சு அது பயன்படும். அதே சமயத்தில் மண்ணினுடைய வளத்தையும் அதிகப்படுத்த முடியும். அப்போ இந்த பயிர் சுழற்சி, பாரம்பரிய ரகங்களை கொண்டும் நீர் மேலாண்மை நாம் வந்து இந்த அங்க விவசாயத்தில் செய்வது எளிதான முறையாகும். விவசாய பெருமக்களே, இதுவரைக்கும் நமது வானொலி வேளாண்மை பள்ளியில் வளம் குன்றா வேளாண்மை அப்படிங்கிறதுல வந்து அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது உங்களுக்கெல்லாம் நல்ல பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கூறப்பட்ட கருத்துக்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது அதிகப்படியாக நீர் மேலாண்மை செய்து அதிகப்படியான வருமானத்தையும் விவசாய மகசூலையும் பெருக்க முடியும் என்று கூறிக்கொள்கிறேன்.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது வளம் குன்றா அங்கக வேளாண்மை, வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். பாலசுப்பிரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேனீ கூட்டங்களை தாக்கும் சிறு தேன் கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி. ஆர். சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல்

கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ பரமேஸ்வரி அவர்கள் நடத்தும் 10வது பாடத்தில் சந்திப்போமா நேயர்களே, வணக்கம்.

நேரம் 8:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைய போகிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக இதயம் படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

இதயம் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. கேஜே யேசுதாஸ் வாய்ஸ்ல, இளையராஜா மியூசிக்ல. நேரம் 8:05, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோ கெட்ஸ் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தளபதி திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை இளையராஜா.

சந்தனம் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம் மனு கே எஸ் சித்ரா வாய்ஸில். நேரம் 8:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்களை எல்லாம் கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் விபா சர்மா வாய்ஸில் பாட்டு.

நேரம் 8:46 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கஷ்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சுந்தர புருஷன் திரைப்படத்திலிருந்து கே சித்ரா வாய்ஸில் ஒரு அமேசிங்கான பாடல் வருது, கேட்கலாம்.

மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்தில் இருந்து அருமையான பாடல் கேட்ட கஷ்டம் ஹரிஹரன் பவதாரணி வாய்ஸில். நேரம் 8:56 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கஷ்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் உங்களுக்காக சேது திரைப்படத்திலிருந்து அருண்மொழி எஸ் என் சுரேந்தர் வாய்ஸில் அருமையான பாடல்.

0: சென்றாண்டு ஜெயித்து விட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், ஆசைப்பட்டிருக்கிறேன், விருப்பப்பட்டிருக்கிறேன்.
1: செஞ்சதை விடு, இப்ப என்னத்தான் செய்ய போற அதான் சொல்லு.
2: இஷ்டம் போல

நேரம் 8:59 நிமிடம். நேயர்கள், இதுவரைக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அருமையான அமேசிங்கான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ஷி தமிழ். நன்றி நேயர்களே.

நேயர்களே, நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ஆம் ஆத்மி பீமா யோஜனா பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புகழ் பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டு ரசிக்கலாம். நேரம் 8:59, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித

ஆட்டுக்கார அலமேலு திரைப்பட பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் இனி அடுத்து அகத்தியர் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்.

மதனிதக கண்களும் கவி பாடுதே, தந்தி மதக மதனிதக கண்களும் கவி பாடுதே, தனிதா கததா தனிதா கததா தனிதா கததா நிதா கததா நிதா நிதா மக மக கததா பமா.

அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். தொடக்கமாக பலுகுடச்சே என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது பலமஞ்சரி ராகம் ரூபகதாளம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை நிகழ்ச்சியில் சேர்தலை கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி தொடர்கிறது. நிறைவாக ஸ்ரீ மாதா என தொடங்கும் தீட்சிதர் கிருதி பேகட ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை சேர்தலை கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். அதிகாரம் செய்நன்றி அறிதல் நாளை இடம்பெறும் திருக்குறள் எண் 107. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை. நாளை உன்னிமேனன் குழுவினர் டேப் ராதாமாணிக்கம், எல்ஆர் ஈஸ்வரி, முகமது கெயில், பி எஸ் சசிரேகா, நித்யாஸ்ரீ மகாதேவன் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் இடம்பெறுகின்றன. காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். காலை 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். காலை 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:15 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. காலை 8:30 மனம் விரும்புதே. 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு இடம்பெறுகின்றது. டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌசிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா கஞ்சிரா. காலை 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் சௌமியா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். நெய்வேலி கே கணேஷ் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை. 12:50 மெல்லிசை. 1:10 எண்ணுயிர் தோழி. 1:55 பாடல் ஒன்று. நாளை பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. நாளை ஆம் ஆத்மி பீமா யோஜனா திட்டம் பற்றியதான தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை. மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி. 2:55 வானிலை அறிக்கை. நேர்களை நாளை மாலை ஒலிபரப்பில் 5:30 திரை இசை. 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பாமாலை பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முல்லை வனம். நாளை 7 மணிக்கு திரைகானம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திமடல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 கிஷான் வாணி. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி மதிப்பு கூட்டல் நேர்முகம் பங்கேற்கின்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள். தொடர்ந்து மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் நேர்முகம் பங்கேற்கின்றார் திருப்பதி சாரம் வேளாண்கை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நாளை 8:00 மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்ற உரை டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 நாடக மலர். நாளை மகனே மகனே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சேலம் சங்கீதரத்னம். நாளை 10:00 அரங்கிசை. 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள் இதுவரை கேட்டது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:51 தொடங்கும். அதுவரை நன்றி கலந்த வணக்கங்களுடன் விடைபெறுகின்றோம். நன்றி நேயர்களே. ஜெய் ஹிந்த்.